தொலைத்து பாடலாத தூள் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வித்யாசாகருடைய இசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்ற ஒரு புத்தமுதியொரு புதிய ஒரு காலை பொழுதின் ஆரம்பத்தில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:42 கொண்டிருக்கிறது. அழைப்பேற்படுத்த உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 0111-2775-0001 அதே போல 0111-2775-1111 அழைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூட இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனைய காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. அதே போல ஹயக்கா இனி அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாகமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்தன் கிளவர்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து சொல்லிருக்கிறாரு. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. யோகராஜா இணைந்து சொல்லிருக்கிறாரு. இதே போல காலை வணக்கம் வசந்தம் உறவுகள் எந்தான தோட்டம் எனிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி மகன் சந்தீப நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் மக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்றைய தினம் வீதா 17வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களாம். அவரை அப்பா தமிழ்ச்செல்வன், அம்மா கிருஷ்ணி, அதே போல அண்ணா தம்பி அண்ணா அபி, தங்கை சதுர்ஷினி, தம்பி யோகித் மற்றும் மாமா ரவி ரவிகேதீஷ், சித்தப்பமார்கள் பாலு, அதே போல பிரபா, சிசிறி, விஜயகாந்த், சித்தி கலைச்செல்வி மற்றும் தாத்தா பாட்டி அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியினூடாக. இதே போன்று இனிய காலை வணக்கம் அக்கா, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மோகன் தேவி வந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் வெளுவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. கந்தலாய்க்கே வைத்தியின் அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இனிய காலை மனைவி ஜெயா, மகன்மார் மதுஷன், தருண் அனைவருக்காகவும் பாடுத்தாங்க. முருகேஷ் தியக்கல வட்டவலையிலிருந்து சொல்லிருக்கிறாரு. குட் மார்னிங் நாவலப்பட்டியிலிருந்து சொல்லிருக்கிறாங்க கிருஷ்ணசாமி. இதே போன்று ராஜு இணைந்து அன்பான காலை வணக்கம் சொல்லிருக்கிறாரு. இதே போல அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி மஸ்கெலியா இருந்து டிஜான், அதே போல டிலான், சஜீவன், கமிக்சன், லுக்ஷானா, ரித்திக், சச்சுன், தனு, சிவரூபன், எங்களை இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஓகே, எல்லோரையும் இணைத்து அடுத்தும் ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். இனிய காலை வணக்கம் கொழும்பு, கொழும்பைச் சேர்ந்த மனு மஞ்சு தம்பதிகளின் புதல்வன் லித்து ஷிகன் தனது 10வது பிறந்த தினத்தை இன்று கொண்டாடுகிறார். அவரை அப்பா மனு, அம்மா மஞ்சு, அக்கா துவா மற்றும் தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தின் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க, மேடி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கத்தோடு எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். எல்லோரையும் நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பேற்படுத்துங்க. பேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சி.

அனைத்து பாடல் அது ரம்மி திரைப்படத்துக்காக இமானின் செயல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:06 கொண்டிருக்கிறது. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் இருக்கிறவனை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விடிகள் நிகழ்ச்சியோடு. உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், சுபகாரியங்கள், பிறந்த நாள், அதே போல திருமண நாள், எல்லாவற்றையும் தொடர்ந்தும் நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். பேஸ்புக் ஊடாகவும் அனுப்பி வைக்கலாம். அதே போல அழைப்பின் மூலமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பேற்படுத்துங்க. 0111-2-7-5-0-0-1 அதே போல 0111-2-7-5-1-1-1 அழைப்பேற்படுத்தலாம். இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சகோதரி, அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். ஹட்டன் சத்யா வந்து சொல்லிருக்கிறாரு. முகமது நியாம் வந்திருக்கிறாரு. நயம் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு அதே போல ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று சொல்லி பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினு, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு அதே போல ஹாய் ஜியா சிஸ்டர், ஹாய், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கஜின் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியை சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அட்டம்பிட்டியை சேர்ந்த நதீஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே போல இனிய காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு குறிஞ்சாங்கனி அசுரத்தின். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் கரோலினா ஆகாஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி, அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. சிவா வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி இணைந்து இனிய காலை வணக்கம் டிகோயாவிலிருந்து துரைராஜ், மகாலட்சுமி எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு மனோகரன் வந்திருக்கிறாரு. நிஷா, குட் மார்னிங் சொல்லி மாவனிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. இதே போல விடியல் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியாகவும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலிருந்து வீர மணிபாலன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி புவனேஸ்வரன் வந்து சொல்லிருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை வணக்கம், இப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பிரசாந்தன் சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு தேனி மாவட்டம் பெர்னான்சா சொல்லிருக்கிறாங்க. இனிய வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் ஜிஆர் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பெருவலையிலிருந்து ஸ்மார்ட் மாவதி நாசர் இணைந்து சொல்லியிருக்கிறாரு. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் வெலன்கல்ல தோட்டத்தில் இருந்து நிமல் குமார், எனது மனைவி ராதா மற்றும் மகன் மார சந்தூன், புவிலோஷன் அனைவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ராஜு வந்திருக்கிறாரு. வெள்ளவத்திலிருந்து வேல்சாமி, பிரபாத் மனைவி, நிர்மலா மகள், டிலக்ஷானி மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கேலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம்.

காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்கன் எல்லாரும், சிந்துஜா மற்றும் உறவுகள், வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். புவித் கேப்பிட்டியிலிருந்து இளங்கோ சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஹாட்டன் நவீன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம். நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரச குடும்பம் சரவணன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. பெரியசாமி தங்கம் சரவணன், அதே போல் பெரியசாமி ஜனனி வேலை சோலை கிராமம் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களோடு பயணிக்கலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சி.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:22 மணி முதல் 5:52 மணி வரை, யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை, ராகு காலம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் பரிவு, மிதுனம் நன்மை, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் யோகம், கன்னி வரவு, துலாம் நலம், விருச்சிகம் மேன்மை, தனுசு சிந்தனை, மகரம் கவனம், கும்பம் பொறுமை, மீனம் திறமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் பரிவு, மிதுனம் நன்மை, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் யோகம், கன்னி வரவு, துலாம் நலம், விருச்சிகம் மேன்மை, தனுசு சிந்தனை, மகரம் கவனம், கும்பம் பொறுமை, மீனம் திறமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

தசம் ஆறு 102.8 அலைவரிசை ரோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் நாம் சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 3 திகதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக திரைசீரால் மாத்திரம் இந்த சுமையை சுமக்க முடியாது, எனவே திரைசீரி நிறுவனங்கள் நாட்டு மக்கள் ஆகிய 3 தரப்பும் சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் நாட்டு தற்போது இருக்கின்ற நிலைமைகளை அடிப்படையாக வைத்தும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயத்தை சேர்ந்த விவகாரங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம். மானியம் வழங்கப்படாவிட்டால் பணி புறக்கணிப்பு செல்லப்போவதாக பஸ் சங்கங்கள் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே பஸ் கட்டண அதிகரிப்புக்கு வாய்ப்பு இல்லை என்பதாக நேற்று தினம் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல நட்பு நகரங்கள் என்ற திட்டம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. அதுரமான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. குறிப்பாக 26 நகரங்களில் பாரிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் அவர்கள் நேற்று தினம் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக மத்திய கிழக்கு இருக்கின்ற நிலைமைகள் காரணமாக நாட்டினுடைய பணவீக்கமானது இன்னும் 7% வாய்ப்பிருப்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதேபோல் நேற்றைய தினம் நிதி மோசடி தொடர்பான மக்களை விழிப்புடுகின்ற பி ஸ்கேம் ப்ரூப் என்ற மத்திய வங்கியினுடைய தேசிய வேலைத்திட்டம் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. அதன் போதும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல குறிப்பாக இன்றைய தினம் வாழ்க்கை செலவு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் புள்ளி உயிரில் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற தகவல் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு சரியாக இருக்கின்றோம். அதே போல தனிமையில் வாழ்கின்ற முதியோர் தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. கொள்ளையர்கள் திரு சமூகத்திற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து போலீசார் இந்த எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போல பிள்ளையான் தொடர்பான விவகாரங்களை மையப்படுத்தி விடுதலும் பத்திரிகை நீதிமன்ற செய்திகள் தொடர்பான விடயங்களும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக பிள்ளையானுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபர் நேற்று தினம் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதேபோல் லலித் குகன் கடத்தி காணாமல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கில் ஆஜராக முடியும் என்பதாக நேற்று தினம் யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இது ஒரு முக்கியமான தகவலும். அதே போல செம்மணி மனித புதைக்குழி அகல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது என்பதான இன்னொரு முக்கியமான தகவலும். கபில சந்திரசேன தொடர்பான விவகாரத்தில் சட்டத்தரணிகளிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மழை காரணமாக கடல் பகுதிகளில் கொந்தளிப்பு மற்றும் கடும் காற்று இருக்கும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுக்க, எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எல்நினோ நிலைமை காரணமாக வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்பதாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அவை உள்ளிட்ட மேலும் பல முக்கியமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பிரதானமாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். திரைசீரியால் மாத்திரம் சுமையை தாங்க முடியாது, திரைசேரி நிறுவனங்கள் மக்கள் ஆகிய 3 தரப்பும் சுமை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்று பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படவில்லை, அரசாங்கம் மிகவும் ஸ்திரமாக உள்ளது, பொருளாதாரம் விழும் என்று எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் கனவு காண்கின்றனர் அமைச்சர் நலிந்த என்பதாக நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் கருத்து முக்கியமாக இருப்பதற்கான அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே நேற்று தினம் அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். பூகோள யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள் சுமார் 70% உயர்ந்திருக்கின்றன. இதனால் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு 521 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த பாரிய சுமையையும் திரைசேரியால் மாத்திரம் தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வாறு தாங்க முயன்றால் மீண்டும் மக்கள் மீது அதிக வரிகளை விதிக்க நேரிடும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்தி
செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த ஊடக சந்திப்பில் மேலும் பல விடயங்களையும் அமைச்சர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். பூகோள யுத்த சூழலை காரணமாக மசக எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள் உலக சந்தையில் சுமார் 70% கணிசமாக உயர்ந்திருக்கின்றன. இது இந்த உலக சந்தை விலை அதிகரிப்பு காரணமாக தற்போதைய உள்நாட்டு விற்பனை விலையின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 352 ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது. அதே போல ஆர் எம் பாக் நிறுவனம் 346 ரூபாவும் சினோபெக் நிறுவனம் 186 ரூபாவும் ஏனைய நிறுவனங்கள் 194 ரூபாவும் டீசலுக்கான நட்டத்தை எதிர்கொண்டே அதனை விநியோகித்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுத்தாபனம் 23 ரூபாவும் ஆர் எம் பாக் நிறுவனம் 357 ரூபாவும் சினோபெக் நிறுவனம் 29 ரூபாவும் பிற நிறுவனங்கள் 38 ரூபாவும் நட்டமடைந்து வருகின்றன. இவ்வாறான நட்டத்துடனேயே நிறுவனங்களும் கூட்டுத்தாபனமும் தற்போது எரிபொருட்களை விற்பனை செய்கின்றன. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த விலை அதிகரிப்பை கவனத்தில் கொண்டு மக்களுக்கு சலுகை வழங்குவதற்காக திரைசீலிருந்து 58 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் டீசல் லிட்டருக்கு 100 ரூபாவும் பெட்ரோல் லிட்டருக்கு 20 ரூபாவும் சலுகையாக வழங்கப்பட்டது. அத்துடன் கடந்த 3 மாதங்களாக நிறுவனங்களும் இந்த நட்டத்தை ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டன. இலங்கையின் எரிபொருள் நுகர்வை அவதானிக்கையில் ஜனவரி மாதத்தில் 4538 கிலோ லிட்டராக இருந்த ஆட்டோ டீசல் நுகர்வும் மே மாதத்தில் ஓரளவு குறைந்து 82% மட்டத்திலேயே பேணப்படுகிறது. தொழில்துறைக்கான டீசல் பயன்பாடு ஜனவரியில் இருந்தே அதே 594 கிலோ லிட்டர் மட்டத்திலேயும் மே மாதத்திலும் காணப்படுகிறது. பெட்ரோல் 92 நுகர்வு ஜனவரியில் 5565 கிலோ லிட்டராக இருந்து மே மாதத்தில் அது 4843 கிலோ லிட்டராக குறைவடைந்திருக்கிறது. ஆனால் உலக சந்தையில் விலை அதிகரித்ததன் காரணமாக எரிபொருள் இறக்குமதிக்கான எமது மாதாந்த செலவு பாரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. ஜனவரியில் 126 மில்லியன் டாலராக இருந்த இறக்குமதி செலவும் மே மாதத்தில் 521 மில்லியன் டாலராக அதிகரித்தது. இந்த ஒட்டுமொத்த சுமையையும் திரைசேரியால் மாத்திரம் தாங்கிக் கொள்ள முடியாது. திரைசேரி முழு சுமையையும் தாங்கிக் கொண்டால் மீண்டும் மக்கள் மீதே வரி விதிக்க வேண்டி வரும். அதனால்தான் திரைசேரி ஒரு பகுதியையும் தாங்கிக் கொள்ள எஞ்சிய பகுதியை விலை அதிகரிப்பு மூலம் ஈடு செய்ய வேண்டியாயிற்று. ஆனாலும் அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் விநியோகத்தை குறைக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் திரைசேரி நிறுவனங்கள் மற்றும் மக்கள் ஆகிய 3 தரப்பும் இந்த சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஒருவேளை இந்த விலை அதிகரிப்பை செய்யாவிட்டால் நிறுவனங்கள் எரிபொருள் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிடும். இதனால் விநியோகம் முற்றாக பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும். இந்த விலை அதிகரிப்பு காரணமாக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து பொருளாதாரம் 2022 ஏப்ரல் மாதத்தில் இருந்த நிலைக்கு சென்றுவிடும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிறார்கள். கடந்த வருட டிசம்பரிலும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றனர். பின்னர் மார்ச்சில் வீழ்ச்சியடையும் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதமாக தவணை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இன்னும் சிரமமாகவே இயங்கி வருகிறது. எனவே எதிர்க்கட்சிகளின் இந்த அரசியல் பேச்சுக்கள் குறித்து நாம் கவலையடைய போவதில்லை என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான காரணம் அதற்கான தேவை குறித்து நேற்று தினம் அரசாங்க தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க பஸ் சங்கங்கள் தங்களுக்கு மானியம் வேண்டும், இல்லை என்றால் பணி புறக்கணிப்பு என்பதாக அறிவித்திருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்று தினம் அருண பத்திரிகையில் அதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வெடிநகலோத் ரூபியால் விசிப்பாக டீசல் சாணாதனே பௌத்கலிக பஸ் சங்கம் என்பதாக ஒரு செய்தி இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் முக்கியமாக முதல் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பஸ் கட்டணம் தொடர்பான விடயத்தில் எங்களுக்கு மானியம் வேண்டும் என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மானியம் இன்றில் பணி பகிஷ்கரிப்பு, தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அதே போல இன்றைய அருண பத்திரிகையும் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 4ஆம் சம்பளத்தில் 100 ரூபாய் மானியம் வழங்குவதை போன்று எரிபொருள் விநியோகத்தில் 1 லிட்டர் டீசலுக்கு எமக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும், அல்லது பேருந்து கட்டணத்தை 5% அதிகரிக்க வேண்டும், இல்லையெல் பணி புறக்கணிப்பில் இடபடுவோம் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார்.
அரசாங்கமும் கடனில் ஓடுகிறது, நாங்களும் கடனில் ஓடுகிறோம். ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது, ஆனால் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக இல்லை. நாங்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். பயணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடுபவர்கள் இந்த சேவையிலிருந்து விலகும் நிலையை தற்போது காணப்படுகிறது. இந்த மாதமும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. அதற்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்தும் அதற்கும் ஆணைக்குழு அனுமதிக்கவில்லை. இவ்வாறான நிலையில் கட்டண திருத்தம் தொடர்பில் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இரண்டு தீர்மானங்கள் எடுத்துள்ளோம். போக்குவரத்து அமைச்சுக்கு சென்று பேச்சுவார்த்தை ஈடுபட உள்ளோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாட்சம்பளத்தில் அரசாங்கம் 100 ரூபாய் மானிய அடிப்படையில் வழங்குகிறது. அதேபோல் எமக்கும் மானியம் வழங்க வேண்டும். தற்போது கோட்டா அடிப்படையில் எமக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. ஆகவே 1 லிட்டர் டீசலுக்கு 25 ரூபாய் என்ற அடிப்படையில் மானியம் வழங்கப்பட வேண்டும். எதிர்வரும் மாதம் வருடாந்த கட்டண திருத்தம் இடம்பெறும் வரை எம்மால் காத்திருக்க கொண்டிருக்க முடியாது. 20 ரூபாய் என்ற அடிப்படையில் மானியம் வழங்க வேண்டும் அல்லது 5% பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எனது கோரிக்கைகள் சாதகமான பதிலில்லாவிடின் படி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாகவும் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இந்த தகவலை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அருண பத்திரிகையிலும் பஸ் கட்டணம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். பஸ் கட்டணம் அதிகரிக்காது, பிரதி அமைச்சர் பிரசன்ன என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். பஸ் காசு வெடிகரன் என்ன பிரவான யோஜி அமைத்து என்பதாக அருண பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். நாட்டில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் தற்போதைக்கு பேருந்து கட்டணங்களில் எவ்வித உயர்வும் இருக்காது என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன திட்டவட்டமாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரமே பஸ் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பஸ் கட்டண திருத்தம் குறித்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் கூறுகையில், எரிபொருள் விலை மாற்றங்கள் காரணமாக பஸ் கட்டணங்களை திருத்தம் செய்ய வேண்டுமானால் அந்த விலை மாற்றத்தின் 4% அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய கண்ட நடைமுறையாக விதியாகும். எனவே இந்த விதிமுறையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட முடிவுகள் அமையும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இதன்படி தற்போது எரிபொருள் விலை உயர்வு இந்த வரம்பை தாண்டாததால் தற்போது பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என்பதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்று தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கிய இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, நட்பு நகர வேலை திட்டத்தில் 26 நகரங்கள் பாரிய அபிவிருத்தி, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் 581 மில்லியன் நிதி ஒதுக்கீடு, அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நட்பு நகர வேலை திட்டத்தின் கீழ் 26 நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 2026 ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிகமைய நகர அபிவிருத்தியில் அதிக கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் அதன் கீழ் நட்பு நகரம் எனும் துணைப்பொருளில் அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் பிரதேச ரீதியான சமூகங்களின் வசதிகள் மற்றும் ஆரோக்கியத்திற்கான சிறிய நகரங்களை அபிவிருத்தி செய்தல் எனும் பிரதான நோக்கத்தோடு இவ்வேலை திட்டத்தின் மூலம் நாடளாவிருதியில் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 25 நகரங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட போவதாகவும் அவர் நேற்று தினம் அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற வாராந்த ஊடகங்களில் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அங்கு அத்தியாவசிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் என அடையாளம் காணப்பட்ட மேற்படி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த செயற்திட்டத்தை இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கமைய நட்பு நகரம் வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்ப கட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள 23 நகரங்களுக்கான உத்தேச கருத்திட்டங்கள் அமல்படுத்தப்படும். அதற்காக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள 581 மில்லியன் ரூபாய் நிதியை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஒடுக்குவதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு அமைச்சரவை தொடர்பான செய்தி, தித்வா வீடுகளை இழந்தவர்களுக்கு கொடுப்பனவுகளை நீடிக்க முடிவு என்பதாக தினகரன் பத்திரிகை அதுரமான தகவலை தந்திருக்கின்றது. நாட்டில் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாடகை கொடுப்பனவுக்கான காலம் 9 மாதங்களாக நீடிக்கப்பட்டு அதன்படி குறித்த கொடுப்பனவை 6 மாதங்களிலிருந்து 9 மாதங்கள் வரை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. குடியிருப்பதற்கு வீடற்ற நிலையிலுள்ள வீட்டு உரிமையாளர்கள் தமக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் வரை தற்காலிக வேறு இடத்தில் தங்கியிருப்பதற்கான வழங்கப்பட்ட வீட்டு வாடகை கொடுப்பனவுக்கான காலமே
நீடிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜாயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை விடுவிலை அறிவிக்கும் வாராந்த செய்தி சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். பொருளாதாரம் தொடர்பாக நேற்று தினம் மத்திய வங்கி ஆளுநர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகின்றன. அருண பத்திரிகையின் செய்தி, திதாஸ் விசித்திக்கே வெனி ஆர்த்திக அற்புத இடாக்ன உத்தமனைய சீட்ட ஹத்தட்ட நகின்ன புழுவாங் என்பதாக அவர் தெரிவித்த தகவல் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். மெதப்பிரதிக யுத்த கேட்டும் சஹா தெல்மில இகழையாமே நிசா உத்தமனைய சீட்ட ஹத்தகட்ட நகிவி மகாபேங்கு அதிபத்தியக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு நடந்திருக்கின்றோம். இன்றைய அருண பத்திரிகையுடைய செய்தி குறித்து நாங்கள் பார்க்க வருகின்றோம். தினகரன் பத்திரிகையில் மதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. திதாஸ் விசிதேகேவனி ஆர்த்திக அற்புதே கட்ட இடக் ந உத்தமனைய சீட்ட ஹத்தட்ட நகின் புழுவாங் மகாபேங்கு அதிபதி என்பதாக அருண பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மத்திய கிழக்கு யுத்த சூழல் பணவீக்கம் 7% அதிகரிக்கலாம் மத்திய வங்கி ஆளுநர் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மத்திய கிழக்கு யுத்த சூழல் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் நாட்டின் பணவீக்கம் 7% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். எனவே மத்திய வங்கி மத்திய கிழக்கு யுத்தம் குறுகிய காலத்தில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அது தொடர்ச்சியாக இழுத்து வருவதால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பாக ஊடகம் ஒன்று கருத்து வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பணவீக்கம் தற்போதுள்ள 5.4% நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தரவுகளை நோக்குகையில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஒரு காரணம். எனினும் நுகர்வில் இன்னும் சரிவு ஏற்படவில்லை. இதனால்தான் பணவீக்கம் 7% வரை உயரும் உபாயம் உள்ளது. அதை தடுப்பதற்காகவே கடந்த வாரம் எமது நாணய கொள்கையை இறுக்கமாக்கினோம். அடுத்த 3 மாதங்களுக்குள் தேவையை ஓரளவு குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது நாட்டுக்கு மிக முக்கியமானது. தேவையை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதேவேளை சட்டப்பூர்வமாக உழைத்த எந்த பணத்தையும் இலங்கைக்கோ அல்லது இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கோ அனுப்புவதற்கு எந்த ஒரு நபருக்கும் தடை கிடையாது என்பதாக நேற்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல மத்திய வங்கியில் நேற்று இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது. அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். நிதி மோசடிகளிலிருந்து மக்களை விழிப்பூட்டல், மத்திய வங்கியின் பி ஸ்கேம் ப்ரூஃப் தேசிய வேலைத்திட்டம் ஆரம்பம், கூட்டு முயற்சியாக முன்னெடுக்கப்படும் என்கிறார் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. நாடளாவிரதியில் இடம்பெறும் நிதி மோசடிகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய வங்கி தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை நேற்று ஆரம்பித்திருக்கிறது. ஏமாற்று பிரைவேட் வர்த்தகம், பாரிய திட்டங்களுக்காக நிதி வைப்பை பெற்று பொறுப்பேற்றல் மற்றும் அதிக லாபம் இன்னும் பிரதிபலன்களை பெற்றுத் தருவதாக தெரிவித்து நாடளாவிரதியில் செயற்படுத்தப்படும் நிதி மோசடிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக மத்திய வங்கி பி ஸ்கேம் ப்ரூப் என்ற இந்த தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. நாட்டுக்குள் பரவலாக நிலவும் பல்வேறு நிதி மோசடிகளிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்தல் மற்றும் அவர்களது நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. கொழும்பு கோட்டையில் உள்ள மத்திய வங்கியின் தலைமையகத்தில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்ற போதே அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் மோசடிக்காரர்கள் சூழ்ச்சிக்குள் அகப்பட்டுள்ள மக்களை அதிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் இந்த புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இங்கு உரையாற்றிய மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே முறையற்ற நிதி நிறுவனம் மற்றும் சட்டவிரோதமான நிதி முறைமை தொடர்பில் மக்கள் மத்தியில் நிலவும் குறைந்தளவு அறிவே மோசடிக்காரர்களுக்கு வாய்ப்பாக அமைவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளில் நடைமுறையில் உள்ள பிரமிட் வர்த்தகம், சட்டவிரோதமாக பண வைப்பீடுகளை பொறுப்பேற்றல் மற்றும் அதிக லாபத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து முதலீட்டு மோசடிகளை மேற்கொள்ள போன்ற செயற்பாடுகளால் நாட்டின் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நிதி பாதுகாப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் பி ஸ்கேம் ப்ரூப் தேசிய தெளிவூட்டல் திட்டம் இந்நாட்டின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக அமையும். நாட்டு மக்களுக்கு தெளிவூட்டுதலை தேசிய பொறுப்பாக கருதி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிதி மோசடியில் அகப்படும் தரப்பினரை மீட்பதற்கு தனித்து முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளால் முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர் அதற்கு ஒரு கூட்டு முயற்சி அவசியம் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். கண்டென்ட் கிரியேட்டர்கள் அதே போல சமூக வலைதள பாவனையாளர்களும் இந்த விடயம் தொடர்பாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கான விடயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு தரவு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் அதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நபர் ஒருவருக்கான மாதாந்த செலவு 17,000 ரூபாயாக உயர்வு, வறுமை கோடுகள் ஆய்வில் தகவல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதற்கான இணைய பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகளை நாங்கள் முதற்பக்கத்தில் பார்த்திருந்தோம். இன்றைய திவயின பத்திரிகையிலும் அதுபான செய்தி முதற்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதத்துக்கு தேவையான குறைந்த செலவு 17,177 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு
மற்றும் புள்ளிவிரல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்கான மாவட்ட அடிப்படையிலான அதிகாரப்பூர்வ வரைவு கோடுகள், அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இந்த ஒரு நபரின் ஒரு மாதத்துக்கான குறைந்தபட்ச செலவு குறித்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் இந்த செலவு மதிப்பிடப்பட்டிருப்பதாக திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதன்படி மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின் மதிப்பு 427 ரூபாய் அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மார்ச் மாதத்தில் அதிகாரப்பூர்வ வறுமை கோடு 16,690 ரூபாய் பதிவாகிறது. ஒரு நபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதத்துக்கு தேவையான குறைந்தபட்ச செலவு இந்த அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. ஏப்ரல் மாத அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி அதிகபட்ச மதிப்பு கொழும்பு மாவட்டத்தில் பதிவானது. அங்கு அது 18,461 ரூபாயாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேவேளை குறைந்தபட்ச வறுமை கோட்டு மதிப்பு முடராகலை மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது. அது 16,362 ரூபாய் என்பதாகவும் தொகை மதிப்பு புள்ளி உறவியல் திணைக்களம் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனோடு தொடர்புடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. அத்தியாவசிய படுமில சீட தாயகின் இகலட்ட என்பதாக அந்த செய்திக்கு அருண பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை 110% விதத்தினால் அதிகரித்திருக்கிறது என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொள்கலன் கட்டணம் 105% விதத்தினால் மீண்டும் அதிகரிக்கப்பட்ட டாலரின் பெறுமதி அதிகரித்தமை, அதே போல காப்புறுதி கட்டணம் அதிகரித்தமை ஆகிய சகல விடயங்களை அடிப்படையாக வைத்து அதனுடைய செலவுகளை கவனத்தில் கொண்டு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை இவ்வாறு 110% அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தியும் பிரதானமான செய்திகளாக இணைந்த பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாவனையாளர்கள் பொருட்கள் உள்ளிட்ட முக்கியமான இந்த பொருட்களுக்கான விலை இவ்வாறு அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான. எனவே அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பி சுப்பிரமணியம் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி இன்றைய தினம் அந்த செய்தி அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வீட்டில் தனிமையில் வாழ்கின்ற முதியவர்கள் பெற்றோர்களுக்கு தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த விரும்புவதாக போலீசார் கோரிக்கொண்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முதற்பக்க செய்தியாக இடம்பெறுகிறது. தனிமையில் வாழும் முதியோரின் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள், திருட்டு சம்பவங்கள் குறித்து போலீசார் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தற்போதைய சமூக சூழலில் தனிமையில் வாழும் முதியோர்கள் மற்றும் வயோதிப பெற்றோரை இலக்கு வைத்து திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் பிள்ளைகள் அதாவது அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். பிள்ளைகள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வது அல்லது வேறு பகுதிகளில் குடியேறுவது போன்ற காரணங்களால் முதியோர் வீடுகளில் இவ்வாறு தனிமையாக வாழ்ந்து வருகிறார்கள். தனித்து விடப்பட்டு பல்வேறு ஆபத்துகளுக்கு முகங்கொடுக்கின்ற அண்மை காலங்களில் அதிகரிக்கின்றன. முதியோர்கள் குற்றவாளிகளின் எளிய இலக்காக மாறக்கூடிய நிலைமை காணப்படுவதால் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பணம் மற்றும் நகைகளை திருடும் நோக்கில் இத்தகைய வீடுகளை இலக்காக கொள்வதோடு சில சந்தர்ப்பங்களில் இவை கொலைகளில் முடிவடையும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளமை போலீசார் அவதானித்திருக்கின்றார்கள். எனவே முதியோர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் போதுமான மின்குமிழ்களை பொருத்துமாறும் அறிமுகமற்ற நபர்களை எக்காரணம் கொண்டும் வீட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அத்துடன் அயலவர்களோடு நல்லுறவை பேணி பரஸ்பர பாதுகாப்பை உறுதி செய்வதோடு கிராம அலுவலர்கள் மற்றும் சமூக போலீஸ் குழுவினருக்கு இதுகுறித்து அறியப்படுத்த வேண்டும். முதியோர்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய கைபேசியை வழங்கி அதில் அவசர எண்களை பதிவு செய்வதோடு பிரதேச போலீஸ் நிலையம் 119 அதாவது 1990 சுவசரி ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் அயலவர்கள் இலக்கங்களை பெரிய எழுத்துக்களில் எழுதி வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும். மேலும் வீட்டு உதவியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களை நியமிக்கும் போது அவர்களின் பின்னணியை ஆராய்ந்து போலீஸ் அறிக்கை மூலம் விவரங்களை உறுதிப்படுத்துவது அவசியமாகும். பெற்றோர்களை தனிமைப்படுத்துவதை குறைத்து அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பில் அக்கறை செலுத்துவதன் மூலம் குற்றச்செயல்களை முன்கூட்டியே தடுத்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம்.
பிள்ளையானுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தயார், சட்டமாதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் வந்திருக்கிற தமிழ் பத்திரிகை ஏனைய பத்திரிகையிலும் அதுபான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மீது தாக்கல் செய்யப்படவுள்ள குற்றப்பத்திரிகை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக சட்டமாதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் விளக்கமறியலை எதிர்த்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசுவரன் சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். நீதியரசர்கள் மஹிந்த சமயவர்தன, அர்ஜுன் அபயசேகர் மற்றும் கிஹான் குலத்துங்க ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வின் முன் நேற்று இந்த மனு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி உதய கம்மன் பிள்ளவோடு ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா பயங்கரவாத தடுப்பதற்கு கீழ் தனது கட்சிக்காரின் கைது மற்றும் விளக்கமறியல் சட்டத்துக்கு எதிரானது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மனுதாரரை கைது செய்த நேரத்தில் அவரது கைதுக்கான காரணங்களை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அவர் தெரிவிக்கவில்லை என்று கூறியே இந்த விடயங்கள் குறித்தும் அங்கு ஜனாதிபதி சட்டத்தரணி இது அடிப்படை உரிமை மீறல் என்றும் நேரில் வாதிட்டிருக்கின்றார். 19 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் காணாமல் போனமை தொடர்பாக மனுதாரர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்த போதிலும் பயங்கரவாத தடுப்பிடத்தின் கீழ் இந்த அந்த குற்றத்துக்காக தனது கட்சிக்காரரை கைது செய்ய எந்த சட்டவிதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் மனுதாரரை காவலில் வைக்க தேவையான தடுப்பு காவல் உத்தரவை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியிடம் குற்றப்புலனாய்வு துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் திருப்திகரமான ஆதாரங்கள் இல்லாமலேயே ஜனாதிபதி தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தினை குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் மனுதாரர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட விதம் சட்டத்துக்கு முற்றிலும் முரணானது என்றும் ஜனாதிபதி சட்டத்தினரை மனோகரடி சில்வா வாதிட்டார். பின்னர் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி செல்வி சுஹர்ஷி ஹேரத் மனுதாரரை கைது செய்த போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிக காரணத்தை வாய்மொழியாக அவருக்கு தெரிவித்ததாக நீதிமன்றில் தெரிவித்தார். மேலும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட போது மனுதாரரின் கைதுக்கான காரணங்களை அதிகாரிகள் அவருக்கு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பொலனறுவை செவனப்பட்டி பகுதியில் மனுதாரர் பிள்ளையான் ஒரு சட்டவிரோத முகாமை நடத்தி வருவதாகவும் அங்கு தனது எதிரிகளையும் பல்வேறு நபர்களையும் தடுத்து வைத்து துன்புறுத்தி வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த முகாமில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொல்லப்பட்டது தொடர்பாக நேரில் கண்ட சாட்சிகள் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதவான் முன் ரகசிய வாக்குமூலம் அளித்ததாகவும் பிரதி சுழற்சி ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகளின் போது திருப்திகரமான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டதன் காரணமாக மனுதாரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டதாகவும் மனுதாரர் கூறுவது போல் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறும்போது வாக்குமூலங்களின் நகல்களை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை என்றும் பிரதி சுழற்சி ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மனுதாரருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இருதரப்பினரும் முன்வைத்த வாய்மொழி வாதங்களை முடித்த உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருதரப்பினரும் தங்களது எழுத்துப்பூர்வ வாதங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை ஜூன் 22 தேதிக்கு முன் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் உள்ள சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை ரகசிய உரையில் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் பிரதி சுழற்சி ஜெனரலுக்கு அந்த அமர்வு உத்தரவிட்டது. பின்னர் இந்த மனு மீதான தீர்ப்பை அறிவிப்பை ஒத்திவைத்து 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு நேற்று தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பதை காணலாம். அடுத்து நேற்று தினம் யாழ் நீதவான் நீதிமன்றம் இன்னும் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய திவயின பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முதற் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய ஏனைய பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் லலித் குகன் அதுர்தான் கிரிமே நடுவட்ட சூம் எகேன் சாக்சி தென்ன கோட்டா வேட்ட நொதீசி என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் கோட்டா நிகழ்நிலை சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. முன்னிலை சோசியலிச கட்சியின் அரசியல் செயல்பாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபே ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக ஆஜராவதற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதியில் வைத்து கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 9 தேதி லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இருவரும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக இந்த வழக்கு நேற்று யாழ் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக தான் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு நேரில் சென்று
ஆஜராகி சாட்சியம் அளிப்பது தனது உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என தெரிவித்து கோட்டாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார். தான் யாழ்ப்பாணத்துக்கு சென்று சாட்சியம் அளித்தால் எல்டி அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் யாழ் நீதிமன்றத்தில் ஆஜராவிருந்து தனக்கு விலக்களிக்குமாறும் அவர் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கமைய அவர் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் ஆஜராவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 2019 ஆண்டில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் விலக்குரிமை அடிப்படையில் அவருக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. எவ்வாறாயினும் 2022 ஆண்டு அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் அவருக்குரிய சட்ட விலக்குரிமை நீங்கியதால் மீண்டும் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக அவர் அழைப்பதற்காக சட்டப்பேரணி உருவானது. இதனைத் தொடர்ந்து 2025 ஜூலை 30 தேதி நீதவான் நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க தான் தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனது சட்டத்தின் ஊடாக உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். இதை முன்னிலை சோசியலிச கட்சியின் அரசியல் செயல்பாடாளர்களான லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் 2011 ஆண்டு வடமாகாணத்தில் காணாமல் போனோரின் குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஊடக வேலை போன்ற ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போதே யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்டார்கள். இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்கப்பட்டமைக்கு எதிராக அவர்களின் குடும்ப உறவினர்களால் சட்டத்தரணி நுவான் போப்பேக்கை ஊடாக ஆட்கொண்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலராக கோட்டாபய ராஜபக்சே கடமையாற்றியிருந்தமையினால் அக்காலப்பகுதியில் நிலவிய பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் இந்த காணாமல் போன சம்பவங்கள் குறித்து விவரங்களை சாட்சிப்பதிவு செய்வதற்கு கோட்டாபய ராஜபக்சேவை சாட்சியாளராக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் நீதவான் நேற்று தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்சே இந்த வழக்கில் ஒரு சந்தேக நபர் அல்லவென்றும் அவர் ஒரு சாட்சியாளர் மாத்திரம் என்றும் சுட்டிக்காட்டினார். எனவே அவருக்கு இருப்பதாக கூறப்படும் பாதுகாப்பு பிரச்சனையை கவனத்தில் கொண்டு நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதி வழங்குவதற்கு நீதவான் அறிவித்தார். அதற்கமைய வரும் ஜூன் 19 தேதி நிகழ்நிலை முறைமை ஊடாக எவ்வாறு சாட்சியம் அளிப்பது குறித்து இறுதி தீர்மானத்துக்கு இந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் இதனுடன் தொடர்புடைய ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கோட்டா மீதான உத்தரவு எமக்கு முதல் வெற்றியாகும், முன்னிலை சோசியலிச கட்சியின் புபுது ஜாக்கோட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். இன்றைய தினகுரல் பத்திரிகையின் செய்தி, கோட்டா மீதான உத்தரவு எமக்கு முதல் வெற்றியாகும், முன்னிலை சுயசிறுத கட்சியின் புபுது ஜாகுட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கையில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாகப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரப்பட்டு வரும் வழக்கில் யாழ்ப்பாண் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவானது நீதிக்கான போராட்டம் கிடைத்த முதல் வெற்றி என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இதன் ஊடாக வெற்றியாகும் என முன்னிலை சோசக கட்சியினுடைய கல்விச் செயலாளர் புவது ஜாக்கோடு தெரிவித்திருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதியும் அன்றைய பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சே நிகழ்நிலை ஊடாகமாவது நீதிமன்றில் முன்னிலையாகி வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு குறித்து ஊடகங்கள் கருத்து தெரிவித்த போதே புவது ஜாக்கோடு இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இதேபோல் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி யாழில் ஆர்ப்பாட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு கோரியும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் தீர்வை வழங்குமாறும் வலியுறுத்தியும் சம உரிமை இயக்கம், சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு என்பன இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் ஆரம்பமானது. எனவே இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட லலித்குமாரின் தந்தையார் வீரராஜ், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், சம உரிமை இயக்கம், சமூக நீதிக்கான வெஜன அமைப்பு ஆகியவற்றின் நிர்வாகிகள் இங்கு கலந்து கொண்டார்கள். செயற்பாளர்கள், மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாளர்கள் பலரும், தென்னிலங்கை மற்றும் யாழ் மாவட்டத்தில் சிவில் சமூக செயற்பாளர்கள் கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்றொரு செய்தி, செம்மணியில் ஒன்றின் மேல் ஒன்றாக இன்பு கூடுகள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. செம்மணி புதைகளிலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஒன்றின் மேல் ஒன்றாக இரு எலும்புக்கூடுகளும் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டதாக, மேலும் எலும்பு குவியல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகளும் தற்போது இடம்பெற்று வருவதாக அந்த செய்தியும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழின் பணியின் 13 நாள் அகழ்வு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிலையில் அத்துறை ஊடகங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நேற்றும் என்புக்கூடுடன் செப்பு துண்டொன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அகழ்வின் போது நாணய வடிவிலான தாயத்து என நம்பப்படும் சான்று பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடம் என்பதாக அந்த செய்தியும் தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி, கபில சந்திரசேனவின் மரண விசாரணை, ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளிட்ட இருவருக்கு நீதிமன்றம் அழைப்பானை வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா டயாலிஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணைக்காக சாட்சியம் அளிக்க சமூகம் அளிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரேன்சி அரசகுலரத்னம் மற்றும் சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகிய இருவருக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன நேற்று அழைப்பானை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கபில சந்திரசேனவின் மரண விசாரணையின் 19 மற்றும் 20 சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டுள்ள மேற்படி இரு சட்டத்தரணிகள் இருந்து சாட்சியங்களை பெற்றுக் கொள்வது அவசியமா இல்லையா என்பது குறித்து கட்டளை அறிவித்த நீதவான் அதன்படி இந்த அழைப்பானை உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விவகாரம் நேற்று தினம் நீதிமன்ற விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாக சட்டத்தரணி லக்ஷான் அபயவர்தன் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது நீதிமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட 9 பக்கங்களை கொண்ட கட்டளையை வாசித்து காட்டப்பட்டது. 1979 ஆண்டின் 15 இலக்க சட்டத்தின் பிரகாரம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 370 கீழ் 5 பிரிவின் பிரகாரம் கபில சந்திரசேன் மரணம் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு 19 மற்றும் 20 இலக்க சாட்சியாளர்களான இரு சட்டத்தரணிகள் சாட்சியங்கள் அவசியம் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. எனவே அந்த விவகாரத்தில் இப்போது அந்த இரு சட்டத்தரணிகளும் நீதிமன்றில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. அடுத்த இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக அதுவும் நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பான செய்தி. கனேமுள்ள சஞ்சீவ காத்தனைய நீதிஞ்சிய நோனாட்ட இறகி சாக்சி வெனஸ் உனே கொஹமத கொலம பிரதான மாஜிஸ்ட்ரேட் CIDN விமர்சா என்பதாக பிரதான தலைப்பிடப்படுகிறது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் சட்டத்தரணியாக இருந்த பெண்ணொருவர் அவருக்கு எதிராக ஒரே இரவில் சாட்சியங்கள் எவ்வாறு மாற்றப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையை தினம் சமர்ப்பிக்குமாறு கொலம பிரதான நீதவான் CIDக்கு நேற்று தினம் உத்தரவிட்டார்.

சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற கடபத்தை சட்டத்தரணி தமரா குமாரி அபயரத்ன என்ற சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழான சாட்சி ஒரு இரவில் மாற்றப்பட்டது எவ்வாறு என்பது தொடர்பான முழுமையான அறிக்கையை நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம் அவர்கள் நேற்று தினம் ரகசிய போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவ்வாறு அவருடைய சாட்சி பதிவு ஒரு இரவுக்குள் மாறு என்பது தொடர்பான முழுமையான விவரம் தனக்கு தேவை என்பதாகவும் நேற்று நீதவான் உத்தரவு பிறப்பித்ததாக இன்று லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் லங்காதி முதற்பக்க பிரதான செய்திகள் ஒன்றாக வந்திருக்கிறது. அங்கலும் சேவிக்காவ மரா வகுரு பீமக்க வலதமலா பொலிசிய பெமனிலுக்கு தமா சிகக்கரு பெனகிங் என்பதாக லங்கா தீபத்தில் தலைப்படப்படுகிறது. குறிப்பாக ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு அந்த கொலையை செய்த நபர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடையும் பதிவு செய்து அங்கிருந்து தப்பிச் சென்ற ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சேற்று நிலம் ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த 22 வயது இளம் பெண்ணொருவரின் செல்லத்தை தெல்தெனிய ரங்கள பகுதியின் ஹக்மன கிராமத்திலிருந்து போலீசார் நேற்று கண்டெடுத்திருக்கின்றார்கள். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் என சந்தேகிக்கப்படும் நபர் தலைமாற வகிப்பதாக நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்பு இடம்பெற்றமையும் சொல்லத்தை மறைக்கும் நோக்கில் சேற்று நிலத்தில் சுமார் 3 அடி ஆழமான குழி தோண்டப்பட்டு அது புதைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபரின் தாயார் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலையின் பின்னணி அம்பலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திருமணமான சந்தேக நபர் தனது மனைவியை பிரிந்து கடந்த 4 வருடங்களாக உயிரிழந்த பெண்ணோடு வாழ்ந்து வந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று உயிரிழந்த பெண்ணை தனது மனைவி என கூறி அவர் காணாமல் போயிருப்பதாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் முறைப்பாடலான சந்தேக நபர் பகுதியை விட்டு தலைமையாக இருப்பதை அவதானித்திருக்கிறார். இதையடுத்து அவரது தாயாரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் போதே இக்கொலையின் பின்னணி தெரிய வந்திருக்கிறது. தெல்தெனிய பிரதமர் நீதவான் முன்னிலையில் நேற்று சடலம் தோண்டி எடுக்கப்பட்டதோடு பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டு சம்பவ தொடர்பாக இப்போது போலீசார் ரங்கள போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராகிறோம். நீதியரசர்கள் வயதில்லை உயர்வுக்கு ஜனாதிபதியும் பச்சை கொடி. நீதிமன்ற சுயாதீன தன்மை தொடர்பில் சட்டம் மற்றும் நீதித்துறையில் ஆராய்வு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிரதம நீதியரசர் உள்ளிட்ட உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்களின் ஓய்வு வயதிலையை நிலையான முறையில் நீடிக்குமாறு ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தியிருப்பதாக அறிய முடிகிறது. நீதிமன்ற அதிகாரிகள் சங்கம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஆகியவற்றை நேற்று முன்தினம் சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற அதிகாரிகள் சங்கம் மற்றும் உயர்நீதிமன்ற சங்கத்துடனான உத்தியபூர்வ சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருந்தார். அதுவரையில் நீதி அமைச்சர் அர்ஷன் நாணேக்கார மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஐஎஸ்ஆர் ஜினேசன் ஆகியோர் கூட்டத்துக்கு வருகின்றிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி நிலைப்பாடு தொடர்பில் நீதிமன்ற அதிகாரிகள் சங்கம் மற்றும் உயர்நீதிபதிகள் சங்க அதிகாரிகள் விசேடமாக எந்த ஒரு பதிலையும் வழங்கவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. நீதிபதிகளுடைய வயதிலை தொடர்பான விடயத்தில் ஜனாதிபதி போன்று கவனம் செலுத்தி வரும் நிலையில் போலீசாரினுடைய இந்த வேதனைக்குரிய சம்பவங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. பிரதான தலைப்பாக இருக்கிறது சேவையை ஹெறையாம வெடிவிழா போலீஸ் ஏற்ற போலீசியமை எப்பாவை என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. பணியிலிருந்து போலீசார் விலகிச் செல்லும் அளவு அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காடுகிறது. எக்க திகட்ட பெய பஹலவாக் தாஹாட்டாக் ராஜகாரி கரண்ணட்ட விமன் இன்ன பிரிசட்டாத் போலீசிய அப்பிரசன விழா கொச்சர வெடக்கலாத் வெட்டுப்ப சொச்சமாய் என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் சேவையிலிருந்து விலகிச் செல்லும் நடவடிக்கை இப்போது துரிதமாக அதிகரித்திருப்பது காரணத்தினால் போலீஸ் இணைக்களம் கடும் பிரச்சனைக்கு முகங்கொடுத்து வருவதாக போலீஸ் தலைமையக தகவல்களை மேற்கோள் காட்டி இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. போலீஸ் இணைக்களத்தில் சாதாரணமாக நாளாந்து அவர்களுடைய வலிமையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் மொத்தமாக குறைந்தபட்சம் 85,000 போலீசாராவது தேவைப்படும் நிலையில் தற்போது ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்களத்திலும் 50,000 அதிகமான அதிகாரிகள் மாத்திரமே இருப்பதாக

சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு ஆட்களும் குறைவு, வேலைப்பழு அதிகம். ஒரு நாளைக்கு 15 முதல் 18 மணித்தியாலும் வேலைப்பழு. அதே போல எவ்வாறு வேலை செய்தாலும் சம்பளம் குறைவாக இருக்கிறது. இந்த காரணத்தினால் போலீஸ் சேவையிலிருந்து விலகிச் செல்வோர் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இன்று தினம் திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வானிலை தொடர்பான அறிவிப்புகளும் முக்கிய செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வருகின்றன. அது குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். திவயின பத்திரிகை கூறுகிறது, சுரங்கிய வேகிய வெடிவி முகுது ரலுவை தீவிர நாவி கட்டையுத்து பிரவேசம் என்பதாக இன்று தினம் திவயின பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே நாட்டின் பல பகுதிகளில் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிலையில் மக்கள் இந்த விவகாரம் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வளிமண்டல திணைக்களம் இதற்கான எச்சரிக்கை அறிவிப்புகளையும் விடுத்திருக்கிறது. அதுகுறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக இந்த விடயம் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முல்லைத்தீவு முதல் காங்கேசுரை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்காக வளிமண்டல திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. எனவே நேற்று முற்பகல் 10:30 மணி முதல் மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் அறிவித்தல் இன்றைய தினம் காலை 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசுரை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மேற்குறிப்பிட்ட கடல் பிராந்தியங்களில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் கடற்சார் சமூகத்தினரும் இதுகுறித்து அவதானத்தோடு செயற்படுமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த கடல் பகுதிகளை பயன்படுத்துகின்ற மீனவர்கள் கடற்தொழிலாளர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நேற்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவித்தல் இன்று காலை 10:30 மணி வரை அமல் இருக்கும்பதாகத்தான் வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். எல் நினோ காலநிலை குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் நாட்டில் கடல் பகுதிகளுக்கு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி இப்போது நாடு நிலை கொண்டிருக்கிறது. மழை வீழ்ச்சி பல பகுதிகளில் பதிவாகி வருகிறது. இவ்வாறு இருக்க அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதமும் உலக எல்லினோ காலநிலை காரணமாக கடுமையான வெப்பம் இருக்கும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே செய்தியின் லங்காதி பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. எல்லினோ எய் ஜூலி ஆகஸ்ட் உணுசும் வெடிவை என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் மதுரமான செய்தியாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா பிராசஸ் ஃபார் சர்வ் ஹீட் இன் ஜூலை ஆகஸ்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது உலகளவில் பூகோள வெப்பமடல் தொடர்பான விடயம் மிக தீவிரமாக இருக்கிறது. எனவே இந்த வருடமானது எல்நினோ வருடமாக பெயரிடப்பட்ட நிலையில் எல்நினோ காரணமாக உலகளவில் வெப்பநிலை பாரியளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே கடந்த வருடங்களெல்லாம் தாண்டி இந்த வருடம் அதிகளவான வெப்பநிலை பதிவாகக்கான சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்போது தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை நிலை வந்தாலும் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இந்த எல்நிலோ காரணமாக நாட்டில் கடுமையான வெப்பம் வளமைக்கு மாறான வெப்பநிலை இருக்கும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வளமையான மழைவீழ்ச்சியை விட குறைந்தளவான மழைவீழ்ச்சி பதிவாகக்கான வாய்ப்பும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த அதிகரித்த வெப்பம் அதே போல நீர் வளங்கள் வற்றி போகுதல் விவசாயம் மின் உற்பத்தி அதே போல பொதுமக்களுடைய சுகாதாரம் உள்ளிட்ட ஆகிய விடயங்களில் இந்த எல்நிலோ காலநிலை தாக்கம் செலுத்தும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் அதே போல உலக காலநிலை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட தரப்புகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த எல்நிலோ காலநிலை இம்முறை சற்று வளமையை விட அதிகமாக இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் 2016 ஆண்டுதான் உலகில் அதிகளவான வெப்பநிலை பதிவான ஒரு காலமாக இருந்தது. எனவே இப்போது அதையும் தாண்டிய ஒரு வெப்பநிலை பதிவாக இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் தயாரில் இருக்க வேண்டிய விடயத்தை சுட்டிக்காட்டிதான் இந்த லங்காதி பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்க செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பது தயாராக இருக்கின்றோம். கூட்டு எதிர்கட்சிக்குள் ஜனாதிபதி வேட்பாளர் எவருமில்லை, சுகீஸ்வர பண்டார ஒப்புதல் என்பதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது தினகரன் பத்திரிகையில். கூட்டு எதிர்கட்சிக்குள் தற்போதைக்கு எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோ அல்லது தெளிவான தலைமைத்துவமோ இல்லை என்பதை நவ ஜனதா பெரமுனவின் தலைவர் சுகீஸ்வர பண்டார பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கொழும்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டு எதிர்கட்சிகளின் ஊடக விநதிப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். சந்திப்பில் ஜனதா சேவக் கட்சியினுடைய தலைவர் ஜகத் விஜயசேகர் மற்றும் லங்கா சமாஜ்வாதி கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட தலைவர் பேசல சேனசிங் ஆகியோரும் உடனிருந்தார்கள். கூட்டு எதிர்கட்சி சார்பில் கோட்டாபய ராஜபக்சே அடுத்த தலைமைத்துவத்துக்கோ அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக கொண்டு வரும் எதிர்பார்ப்பு உள்ளதா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுகேஸ்வர பண்டார கூட்டு எதிர்கட்சிக்குள் தற்போதைக்கு ஜனாதிபதி வேட்பாளர் என்றோ அல்லது அதையொத்ததொரு நிகழ்ச்சியினரோ எவரிடமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். தற்போது முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸின் வழிகாட்டலின் கீழ் வெறும் 17 கட்சிகள் மட்டுமே ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் தங்களுக்குள் இன்னும் ஒரு முறையான தலைவரோ அல்லது வேட்பாளரோ தீர்மானிக்கப்படவில்லை என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தினார். மேலும் ஏறும் தேர்தல்களில் எந்த சின்னத்தில் தங்களின் தலைவர் யார் என்றும் தங்களின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்தும் தற்போதைக்கு எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்லை என்றும் தேர்தல் நெருங்கும் போது அது குறித்து பார்ப்போம் என்றும் சுகேஸ்வர பண்டார் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வெசாக் கூடுகள் உடைப்பு சம்பவம் கலாச்சாரங்களை இழிவுபடுத்தும் செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் யாழ் பல்கலைக்கழக வணிகப்பீட மாணவர் ஒன்றியம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ கல்வி மற்றும் வர்த்தகப்படத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடுகள் சேதகமாகப்பட்ட சம்பவம் கடும் கவலை அளிப்பதாகவும் இதன் சூத்திரதாரிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கையில் மற்றும் வணிகப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இது சம்பவம் குறித்து அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தன்னுடைய தங்களுடைய கண்டனத்தை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வவுனியா மாநகர சபைக்கும் மேயருக்கும் தடை நீக்கம் மேன்முறை நீதிமன்றம் இடைக்கால தடையை நீக்கிய உயர்நீதிமன்றம் என்பதாக அந்த செய்திக்கு தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வவுனியா மாநகர சபை முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு தொடர்பில் ஆட்சேபம் தெரிவித்து எதிரணியால் தொடரப்பட்ட வழக்கில் மேன்முறை நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை நீக்கி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதி எம்ஏ சுமந்திரன் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று உயர்நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் அவரிடம் கேட்டபோதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல கொடியேற்றம் இன்று என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகவிருக்கிறது. கொடியேற்றத்துக்கு முன்னதாக இன்றைய தினம் தமிழ் சிங்கள மொழிகளில் காலை 6 மணிக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். கொடியேற்றத்தை தொடர்ந்து ஏற்பெறும் 11ஆம் தேதி வரை தினந்தோறும் நவநாள் வழிபாடுகள் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகவிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம் என்றும் உங்களுடன் புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இன்று நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை, அதே போல விளையாட்டு பக்கம் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள், அதே போல இன்றைய நாளுக்கான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போன்று இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மனிதக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் நீங்கள் 10 மணி வரையும் அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளும்படியும், நீங்கள் பாதைகள் செல்லும் போது மிக அவதானமாக செல்லுங்கள், வீதி விபத்துகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதி தினத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3006 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 23, 65, 75, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 23, 65, 75, 76. 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,14,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 21, 39. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 21, 39. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,53,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த 3,180 சீட்டில் புவாரத்துக்கான சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 9, 31, 76, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 9, 31, 76, 77. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 1, 2, 9, 3. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 1, 2, 9, 3. நேற்று நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,81,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,05,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,341 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 9, 12, 57, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 9, 12, 57, 74. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 6, 1, 9, 5. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 6, 1, 9, 5. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,54,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்தப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 914 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 3, 8, 2, 7, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 2, 3, 8, 7, 7. நேற்று நாளில் 37,39,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 388வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 8, 2, 7, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 8, 2, 7, 7. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,96,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1010வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 9, 24, 50. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9, 24, 50. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,10,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,356வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 3, 48, 67, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 3, 48, 67, 72. 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,000,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,60,34,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜேக்பாட் பரிசாக 28,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி ரத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்களை நாங்கள் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு வாகனம் வாங்க வேண்டும், அதுவும் ஒரு பைக் ஒன்று வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டியது CT100 என்பதை நான் சந்தோஷமாக சொல்கிறேன். காரணம், CT100 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது. அதே போல் அந்த வாசத்துக்கே ஓடுன்னு சொல்லுவாங்க பாருங்கன்னா, அந்த மாதிரி தான் இந்த CT100 இருக்கிறதாக. நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு வாகனம் தேவை, அப்படி இருக்கும்போது நீங்கள் CT100 நம்பகரமாக வாங்க முடியும். பஜாஜ் டேவிட் பீரிஸ் மூலமாக வழங்குகின்ற இந்த CT100 என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகான ஒரு பைக் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் உறுதியான எலும்புகள், அதே போல அழகான கூந்தல், வலுவான கூந்தல் வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்கட்டும், கிளிஃப் கலோஜின் நேச்சுரலா நீங்க பாவிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு உறுதியான எலும்புகள், அதே போல நல்ல ஒரு தேகம் கிடைக்கும். அப்படியான தேகம் கிடைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். காகில் சூட் சிட்டி, அதே போல முக்கியமான மருந்தங்களில் இது கிடைக்கிறது என்பதையும் நான் சொல்கின்றேன். அதே போல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா QHT கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். காரணம், இந்த மெல்வா QHT கம்பிகளை நீங்கள் பாவித்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு எப்போதுமே பரம்பரைக்கு உறுதியாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்களாக. மெல்வா QHT கம்பிகள்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. 7:42 நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 322 சீட்டில் புவார்த்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 28, 40. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 28, 40. சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 2, 6. சிறப்பு இலக்கங்களாக 3, 6, 2, 6. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,600,580 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக தங்க நாணயங்கள் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,448 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 5, 47, 60, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 5, 47, 60, 68. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,84,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,54,17,197 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பதத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 6,206 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 6, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 6, 6, 7. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,14,31,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,14,98,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தன நிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,136 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 39, 51, 59, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 39, 51, 59, 75. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,16,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,06,8,263 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,554 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 2. வெற்றி இலக்கங்கள் 22 35 65 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 22 35 65 77. நேற்றி நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டு கிடந்தது, 2 லட்சம் பரிசுகள், 6 வெல்லப்பட்டு கிடந்தது. மொத்தமாக 1,93,90,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 97,94,602 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 24, 33, 37. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 24, 33, 37. நேற்றி நாளில் மொத்தமாக 85,29,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 38,80,850 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 5, 6, 6, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 5, 6, 6, 7. நேற்று நாளில் மொத்தமாக 47,62,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 474வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 2. 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 33 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,05,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: உங்களுடனே உணருங்கள்
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:22 மணி முதல் 5:52 மணி வரை. யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. ராகு காலம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் பரிவு, மிதுனம் நன்மை, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் யோகம், கன்னி வரவு, துலாம் நலம், விருச்சிகம் மேன்மை, தனுசு சிந்தனை, மகரம் கவனம், கும்பம் பொறுமை, மீனம் திறமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் பாராட்டு, ரிஷபம் பரிவு, மிதுனம் நன்மை, கடகம் எதிர்ப்பு, சிம்மம் யோகம், கன்னி வரவு, துலாம் நலம், விருச்சிகம் மேன்மை, தனுசு சிந்தனை, மகரம் கவனம், கும்பம் பொறுமை, மீனம் திறமை. இவை இன்றைய நாள்.

0: அரிஸ்டர் ரஜினி செயல் அந்த பாடல் ஒளித்துவது நண்பன் திரைப்படத்துக்காக. எப்படி பாடல் பாத்தீங்களா சங்கர்? நல்ல பாடல்,
1: அருமையான ஒரு பாடல்.
0: காலையிலேயே அந்த காலை காட்சிகளை பார்த்து கொண்டு இந்த பாடலாம் கேட்கும் போது
1: நாலு சூத்துக்களை நம்ம எந்த காட்சியை பார்க்கிறோம்
0: என்ன சரி,
1: 10 லட்சம் காசு யார்கிட்ட கேக்குறது?
0: உங்ககிட்டதான்,
1: யார் தருவா?
0: சரி, இப்படிலாம் இருக்கும் போது நாங்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் காலை பொழுதில். இப்பொழுது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போ சரியாக 8:01.

0: 2.8 வசந்தம் FM வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம். நாம் அறியாத மருத்துவ நுட்பம். நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம். வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: தேன் வெறும் ஒரு இனிப்பு உணவு மட்டுமல்ல, இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடை. சித்த மருத்துவத்திலும் சரி, நவீன அறிவியலிலும் சரி, தேனுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. தேனை பற்றி நாம் அறிந்ததும் அறியாதுமான சில ஆச்சரியமூட்டும் தகவல்களின் தொகுப்பு இது. ஒரு தேனி தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் அதனால் ஒரு தேக்கரண்டியில் 12 ஒரு பங்கு தேனை மட்டுமே சேகரிக்க முடியும். நாம் சாப்பிடும் ஒரு ஸ்பூன் தேனுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான தேனீக்களின் வாழ்நாள் உழைப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிலோ தேனை சேகரிக்க தேனீக்கள் அனைத்தும் சேர்ந்து சுமார் 40,00,000 மலர்களில் அமர வேண்டும். இதற்காக அவை பறக்கும் தூரம் பூமியை நிலவு கோட்டில் 3 சுற்றி வருவதற்கு சமம். கெட்டு போகாத ஒரே உணவு என்றால் அது தேன் தான். அதற்கு காரணம் அதில் உள்ள மிக குறைந்த ஈரப்பதமும் அதிக அமிலத்தன்மையும் ஆகும். இதனால் பாக்டீரியாக்கள் அதில் வாழ முடியாது. ஒரு தேனி நல்ல மலர்கள் உள்ள இடத்தை கண்டறிந்தால் அது கூட்டுக்கு திரும்பி வந்து மற்ற தேனிகளுக்கு வேகிரல் நடனம் மூலம் திசையையும் தூரத்தையும் துல்லியமாக காட்டும். நைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் கிருமி நாசினி பொருட்கள் உள்ளன. தீக்காயங்கள் அல்லது வெட்டு காயங்கள் இது மட்டுமல்ல, தேனை இயற்கை காய மருந்தாகவும் பயன்படுத்த முடியும். நைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் கிருமி நாசினி பொருட்கள் இருக்கின்றன. தீக்காயங்கள் அல்லது வெட்டு காயங்கள் மீது சுத்தமான தேனை தடவினால் வலி இல்லாமல் மிகவும் விரைவாக குணமாகும். இரவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வறட்டு இருமலுக்கு சந்தையில் விற்கும் இருமல் மருந்துகளை விட ஒரு ஸ்பூன் தேன் சிறந்த நிவாரணம் அளிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேன் கொடுக்க கூடாது. என்ன காரணம், தேனில் போட்டலிசம் என்ற பாக்டீரியாக்களின் வித்திகள் இருக்கக்கூடும். பெரியவர்களின் செரிமான மண்டலம் இதை அழித்துவிடும். ஆனால் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் குடல் வளர்ச்சி முழுமை அடையாததால் இது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம். நாம் அறியாத மருத்துவ நுட்பம். நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம். வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

0: என்ன சங்கரம்,
1: நேற்று என்பது முடிந்தது நினைவில் இல்லை.
0: அமேசிங் தான்.
1: எப்படி நான் நேற்று பாராட்டுறதுக்காக வந்து இன்னைக்கு டக்குன்னு பாராட்டிடுறாராமா, இல்லாட்டி கலாச்சாரம் எடுத்து எப்படி போடே இதுகளெல்லாம் இந்த உங்களோட ட்ரிக்ஸ்களை எல்லாம் பிடித்து
0: விட்டேன் மக்களுக்கு
1: தெரியுமே பாடுறது இப்படி சொல்ல மாட்டானே, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு.
0: யோசிக்கணும், சிந்திக்கணும் மக்களை. ஓகே, சிந்திங்கள். இப்ப நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பேச போகட்டும். அதாவது இன்றைய நாளில்

0: பாத்தீங்கன்னா இப்போது நாங்கள் தலைப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம். சரியா,
1: சின்ன வயசு தான் சின்ன, அதாவது இப்ப வந்து 60 வயது ஆக்களோட கம்பேர் பண்ணி உங்களை சின்னவர்.

0: உண்மையிலேயே நான் ஆளாளுக்கு போற ஆசை. இப்ப நானும் சிறு வயதா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கும் போது இந்த தொழில் செய்யலாமே அப்படிங்கிற ஆசை
1: நினைக்கிறது.
0: அந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கும்.
1: ஆமா,
0: இலங்கையில மிக முக்கியம் கலெக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா? அது ஏன் காரணம்னா இந்திய படம் பாத்துருப்பாங்க. அதுக்கான இலங்கையில என்ன பதவின்னு கூட தெரியாது, கேட்டா சொல்லிடுறது நான் கலெக்டர் ஆக போறேன். இப்படியெல்லாம் இருக்கும்
1: நட்சத்திர ஜனங்களுக்கு தான். சரி ஓகே, இப்படி எல்லாம் இருக்கும் போது சங்கர், நாங்கள் என்ன இப்ப வேலையை பத்தி கதைக்கிறோம், சின்ன வயசு தொழில் பத்தி கதைக்கிறோம், என்ன பிரச்சனை இன்னைக்கு அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டா, எஸ் இருக்கிறது.
0: ஆமா,
1: அங்க கேட்க போற தலைப்புக்கும் அந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
0: தேவையில்லாம எதுவுமே பேசுறது இல்லையே,
1: பேச்சுதான் பாரு. சரி, என்னன்னு சொன்னா நாங்கள் கேட்கறது, நீங்கள் செய்கின்ற தொழில், இப்போது செய்கின்ற தொழில் சரிதானே, அது வந்து நீங்க சின்ன வயசுல ஆசைப்பட்ட தொழில்.
0: இது இந்த தொழில் தான் நான் செய்வேன் இப்படிதான் ஆவேன், இந்த அம்பிஷன் வட்டி அம்பிஷன் கேட்கும் போது சொல்லுவோமே,
1: கோல் லட்சியம் அப்படிலாம் சொல்லுவோம். நான்
0: அதேதான் செய்றீங்களா இல்ல வேற எதுவும் செய்றீங்களா அப்படிங்கறது வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ்புக்கின் எங்களோட பதிவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம், அப்படி இல்லைன்னா
1: அழைப்பினை ஏற்படுத்தியும் சங்கர்
0: சொல்லுங்க,
1: நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க?
0: பேர்ல என்னதுக்கு பைக் ஓட்டிங்க சங்கர் கம்பெனி உள்ள
1: கொண்டாடுறீங்க
0: வாங்கி பயன்படுத்துகள். டேவிட் பீரிஸ் போட்டோ கம்பெனி 5 லட்சம் வாடிக்கையாளர் கொண்ட பஜாஜ் GT100. நானும் ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நானும் டக்கு போலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் லாயர் ஆகணும், ஒரு காலகட்டம் மாறும்போது அப்புறம் ஏதாவது ஆகவும்
1: கேவலமான ஆசைகளா இருக்குது. அந்த ஆசைகளை சொல்லல, ஒவ்வொரு நாளைக்கு மாற ஆசைகள்,
0: ஒவ்வொரு நாள் ஒரு வருடங்கள் வரும்போது, இப்ப சின்ன வயசா இருக்கும் போது ஸ்கூல்ல
1: ஒரு வருஷம்
0: நமக்கு பாப்போம்ல, ஒரு கிரேட் 5 மேல பாக்கும் போது போலீஸ், ஏன்னா வந்த
1: படம்
0: 5ஆம் ஆண்டு படிக்கும் போது சிங்கப்படம்னா பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு லாயர், ஒரு தமிழன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் லாயரா தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் தானே.
1: ஆக படம் பார்த்தே கெட்டு போயிருக்க பிள்ளை நீ.
0: தமிழ் சமூகம் அன்னைக்கு அதுல இதுல ஒரு விஷயம் இருக்கு சொல்லிட்டு போயிருக்கேன். இப்ப நம்ம அப்ப திரைப்படம் எல்லாம் பார்க்கும் போது பாட்டு கேட்கும் போது வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இதுவா உனக்கு சோறு போட போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அதுதான் நமக்கு சோறு போடுது.
1: படத்து பிள்ளையா சொல்லக்கூடாது நம்ம.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
1: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூம்மிரிய தேசிய பாடசாலையில். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும் பழகிடும். வசந்தம் எஃப்எம், வசந்தம்.

0: படம். இந்த படம் பேரை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும் சங்கர். என்னன்னு சொன்னா
1: அந்த இது போனது சாமி படமா?
0: ஓ சரியா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இது இந்த படம் பாக்கும்போது நான் இந்த நவராத்திரி சிவராத்திரி காலங்களுக்கு தானே
1: நவராத்திரி
0: சரியா அந்த காலம் நவராத்திரி ரெண்டுக்குமே சரியா. அப்போ ஊருகள்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிகழ்வுகள் இல்லாத டைம்ல ஒரு சாமி படம் தான் போடுவாங்க தெரியல.
1: ஆமா ஆமா ஆமா. ஓ விழுத்திருக்கணுங்கிறதுக்காக ஓ
0: அதுக்கு போய் இந்த படத்தை வாங்கினோம்.
1: சாமி படம் தானே இல்லையா?
0: ஓ
1: அதனால வந்து பாத்தீங்கன்னா வேலை பற்றி கேட்டிருக்கனால அதுக்கு செட் ஆகுற மாதிரியே பாட்டல்கள் தான் போடுறீங்க இல்லையா நீங்க? இதுவுமே அப்படி வேலை கிடைச்சு போலீஸா வேலை கிடைச்சு போக போகும்போது வர்ற பாட்டு தான்.
0: படம் கதையெல்லாம் சொல்லிடவே கூடாது, நாங்க பாட்டு தான் போடுறோம் சரியா.
1: இல்ல இல்ல அந்த நம்ம கேட்ட கேள்விக்கு நீங்க
0: ஓ சேர்க்கறீங்களா கொண்டு வந்து?
1: அதுதான் சொல்ல வந்த
0: காட்டுமா எப்படி சங்கர்?
1: அதான் தெரியல.
0: சரி சரி. இப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது தலைவலி காய்ச்சல் வருதா, லீவ் போடாம ஆபீஸ் வரணும் சரியா. தலைவலி காய்ச்சல் சொல்லி லீவ்
1: போடக்கூடாது. அப்படி எல்லாம் லீவ் போடாம வந்து நீங்க ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இல்ல வேலை தளங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுன்னா, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் பறந்து போயிரும்,
0: பறந்து போயிரும் சரிதானே. அதே போல அழகான தேக்கம் வேண்டும், உறுதியான தேக்கம் வேண்டும், வலுவான எலும்புகள் வேண்டும், அழகான கூந்தல் வேண்டும், அதே போல உறுதியான கூந்தல் வேணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுற நீங்க என்ன செய்யணும்?
1: கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அது இயற்கையாகவே உங்க உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு
0: உங்களுக்கு அந்த மென்மேலும் அந்த உறுதியாக கூடிய எலும்புகள் உறுதியாக கூடியதாகவும் அதே போல தேகம் உறுதியாக கூடியதாகவும் இருப்பதாக இருக்கிறது. அதே போல சுவாதின ஊடக வலைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா சங்கர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக்
1: கொண்டிருக்கிறது. போதான பாதுகாப்பு இல்லையா?
0: ஆமா. இன்றைய நாளும் அதை பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் விஜய் அவர்கள். அதை பற்றி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல நீங்க ஒரு பைக் ஒன்று வாங்குறீங்கன்னு சொல்லி அந்த பைக் சரியான முறையில் இருக்கணும் இல்லையா? ஒரு லீட்டருக்கு 80
1: கிலோமீட்டர்கள் இப்பெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா ஆனா அந்த வண்டி அப்படி போகாதேனா, அந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் இல்லாம சைலண்டா சைலண்டா சம்பவம் செய்யறதுல இவன மிஞ்சு ஆள் இல்ல. அதான் யாரு? பஜாஜ் CT100 இன்னைக்கே வாங்குங்க. உங்களுக்காக யூஎஸ்பி சார்ஜர் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வசதிகளை வந்து இவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: ஓகே, இப்படி இருக்கும்போது நாங்கள் விளையாட்டு பக்கம் செல்ல போகிற முக்கியமான பக்கம் இல்லையா, பார்த்துட்டு வரலாம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: என்றும் கூட ஸ்போர்ட்ஸ் இரண வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். சங்கர், நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போது இன்றைய நாள் ஆரம்பிக்கப்படுகிறது முதலாவது ஒருநாள் போட்டி, மேற்கு தீவுகள் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி. இந்த போட்டி பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக இருக்க போகுது. மொத்தமாக பாத்தீங்கன்னா சங்கர் 3 ஒருநாள் போட்டிகள் சரிதானே, 3 T20 போட்டிகள், அதே போல 3 டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது. ஆக இந்த போட்டி எதிர்பார்ப்புக்கு போட்டி இருக்கிறது என்பதும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஸ்குவாட் நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். எந்தெந்த வீரர்கள் ஏற்கனவே அந்த குழாத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம், சொல்லி இருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த குழாத்தை நாங்கள் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு நாள் குழாத்தை நாங்கள் பார்க்கும் போது இலங்கை அணியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இலங்கை அணி எதிர்பார்ப்புமிக்க ஒரு அணியாகத்தான் இருக்கிறது, மாற்று கருத்தை கிடையாது. உங்களுக்கு தெரியும் இலங்கை அணியில் கடந்த காலங்களில் சோபித்த முக்கியமான தகவல்களின் அடிப்படையில் தான் அவருடைய வீரர்களின் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் இந்த குழாம் தெரிவு செய்யப்பட்டுகிறது.
1: அதுல மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குசல் மெண்டிஸ் அவர்கள் தான் அணித்தலைவராக வந்து இருக்காரு.
0: நிச்சயமாக அவர் தான் விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன். அதே போல கமல் மிஷ்ரா, பத்தும் நிசங்க, அதே போல பவன் ரத்நாயக், சரி தசலங்க இருக்கிற ஆல்ரவுண்டர் சகோதர வீரர் என்று பார்க்கும்போது வனிந்து ஹசரங்க, ஜனித் லியனகி, கமிந்து மெண்டிஸ்
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பந்து வீச்சலாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷ்மந்த் சமீரா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அசித பெர்னாண்டோ, தில்ஷான் மதுஷாங்க, அப்புறம் ஏஷான் மலிங் மலிங்க,
0: அதே போல பிரமோட் மதுஷான், அதே போல மிலான் ரத்நாயக், மஹேஷ் தீக்ஷன, துனித் வெள்ளாரகி போன்ற வீரர்கள் இந்த குழாத்தில் இடம்பெற்றிருக்கார்கள். சங்கர் பாத்தீங்கன்னா உண்மையில சொல்ல போனால் இந்த போட்டி எதிர்பார்ப்புமிக்க போட்டி என்று சொல்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா மேற்கு தீவுகளும் சரி இலங்கையும் சரி இன்றைய போட்டியில் கட்டாயம் இலங்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்க்க. காரணம் என்னச்சுனால கடந்த காலங்களில் தோல்விகளை சந்தித்த ஒரு அணியாக இருந்தாலும் கூட சரியா இந்த போட்டியின் முதல் வெற்றியின் மூலமாக இலங்கை ரசிகர்கள் இந்த போட்டிகளை பார்ப்பதற்காக ஒரு தூண்டலாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
1: உற்சாகம் ஒன்று கிடைக்கும் இல்லையா? தோல்விகளை சந்தித்த அணிங்கிறத விட வெற்றியை காணாத அணின்னு சொல்லலாம்.
0: ஆமா, ஓ அப்படி வரீங்களோ சரி. அதே போல உங்களுக்கு தெரியும் மேற்கு தீவுகள் அணியின் சர்வக சாயோப் தான் தலைமைத்துவமாக செயற்பட போகிற தலைவராக செயற்பட போகிற முக்கியமான வீரர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கைல் டேட்ரி, அதே போல ரோஸ்டேஸ், அதே போல மேத்யூ ஃபோர்ட், அதே போல ஜஸ்டின் கிரேவ்ஸ் போன்ற வீரர்கள், ஹெட்மயர், அமீர் ஜன்கு, அல்சாதி ஜோசப், ஷமீர் ஜோசப் போன்ற வீரர்கள் இந்த குழாத்தில் ஏற்படுத்திருக்கிறது இங்கு முக்கியமான விடயமா இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது இன்றைய போட்டி என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
1: இரவு 8 மணிக்கு தான் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, நமக்காக ஒரு மேட்ச் வருதுன்னு பாருங்க
0: பாருங்க. சரிதானே? சரி, இப்படியே நாங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணியில் இருக்கிற அந்த போட்டிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். நேற்றைய போட்டி உண்மையிலேயே மிகவும் விறுவிறுப்பான போட்டியாக மாறியிருந்தது. ஏற்கனவே முதலாவது போட்டிக்கு உள்ள தெரிய பாகிஸ்தான் அணி வெற்றி வாகை சூடியிருந்தது 5 ஓட்டங்களால். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாள் 2வது ஒருநாள் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி சூதாரித்துக் கொண்டது. நேற்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது.
1: கிட்டத்தட்ட 41 ஓட்டங்களால் வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து வெற்றி பெற்றிருந்து, முதலாவது துடுப்பத்தை ஆடிய ஆஸ்திரேலியா அணி 239 ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தது, 9 விக்கெட்டுகளை இழந்து. பதிலுக்கு துடுப்பத்தை ஆடிய பாகிஸ்தான் அணி
0: 190 ஓட்டங்களை பெற்றது. ஆஸ்திரேலியா அணியின் சார்பாக அதிகபட்ச ஓட்டமாக நேற்று நாளில் 53 ஓட்டுகள் கேமரான் கிரீன் பெற்றுக் கொடுத்தார். அதுபோல மேட் 43 ஓட்டுகளையும், அதே போல ஒலி பாக் 31 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ஜோஸ் இங்கிலீஷ் 51 ஓட்டுகள் மிக சிறப்பு. இதை தொடர்ந்து பார்க்கும்போது 231 ஓட்டுகள் 9 விக்கெட்டுகள் எழுந்து பதிலுக்கு கிளம்புவது பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணியின் வீரர்கள் யாருமே பெரிதும் கை கொடுக்கவில்லை. ஆனால் முக்கியமாக சதாப் கானை நாங்கள் வாழ்த்தியாக வேண்டும் சங்கர். மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுது நேற்று நாளில். 71 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். 3 6 ஓட்டுகள் 1 4 ஓட்டம் அடகலாக 104 பந்துகளில் 71 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மறுமுறையில் அர்ஃபாத் மின்ஹாஸ் 33 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. 37 ஓட்டுகளை ஜாசி காழி பெற்றுக் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து நிறைய பூஜ்யத்தில் ஆட்டம் நடந்த வீரர்கள் ஆரம்பத்தில் பார்வையில் பெரிதும் கை கொடுக்கவில்லை. எதிர்பார்க்கப்பட்ட ஃபர்ஹாம், அதே போல மாஸ் போன்ற வீரர்கள், பாபராசம் போன்ற வீரர்கள் நேற்று நாளில் பாபராசம் எல்பிடி வழி முறையில் ஆட்டம் சென்றதால் நேற்று நாளில் பெரிதும் கை கொடுக்கவில்லை. இதன் காரணமாக போட்டியை தோல்வி பக்கம் எடுத்துச் சென்றது பாகிஸ்தான் அணி. நேற்றைய போட்டியில் பந்துவீச்சு பறவையில் மிக சிறப்பான பந்துவீச்சு நாதன் ரிலீஸ்.
1: 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 9 ஓவர்கள் வீசி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 33 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருக்கிறார். இது எப்படி இருக்கும்போது மேத்யூ ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 ஓட்டங்களை கொடுத்திருக்கிறார். 8 ஓவர்களை வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார்.
0: சரி, சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொண்டது இப்பொழுது ஆஸ்திரேலியா 41 ஓட்டங்களால். ஆக பார்க்கலாம் 3வது இறுதியான போட்டி இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது என்பதும் இங்கு முக்கியமான விடயம். அதே போல நேற்று நாள் நடைபெற்ற இன்னொரு போட்டியை சொல்லிவிட்டு நாங்கள் செல்லாமல் நினைக்கின்றேன். நேற்று நாள் நடைபெற்ற இந்திய மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கான 3வது T20 போட்டி ஏற்கனவே 1 இந்தியா அதே போல 1 இங்கிலாந்து என்று ஒன்றுக்கு ஒன்று சமநிலை இருந்தது. 3வது இறுதியான போட்டியில் நேற்று நாளில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி வாகை சூட்டியது 6 விக்கெட்டுகளால். முதலில் திருப்படுத்தாடி இந்திய மகளிர் அணி
1: மொத்தமாக 180 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பதிலுக்கு துருப்படுத்தாடி இங்கிலாந்து மகளிர் அணியானது 18.3 ஓவர்கள் நிறைவில் 184 ஓட்டங்களை 4 விக்கெட்டுகளை இழந்து பெற்றது. அதன் அடிப்படையில் 6 விக்கெட்டுகளால்
0: வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன் வசந்தத்தின்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: மக்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
1: கீழ நெஞ்சே வாங்கல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்கால

always be there. I will never depart.

0: கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம்.
1: காலை பொழுது நிஜமான உற்சாகம் போங்க.
0: சரி, அப்படியே நிறைய சொந்தங்கள் அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு போவீங்க, நிறைய பேர் அப்படியே வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, எல்லாம் உற்சாகமா இருக்கும் இல்லையா? சரி, சந்தோஷம் உற்சாகம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்?
1: காலை பொழுதுல வந்து நம்ம ப்ரோக்ராம் கேளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கிளிஃப் கலோஜி நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வலுவான எலும்புகள், அது மட்டும் இல்லாம வளர்ச்சியான கூந்தலன், பொலிவான சருமம், இதெல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அதே போல நீங்க ஒரு த்ரீ வீல் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. எஸ், ஆசை இருக்கு. 40 வருடங்கள நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனம் இருக்கிறது பஜாஜ் டம். எடுத்து ஒரு த்ரீ வீல் வாங்கி கொள்ளுங்க. இந்த
1: முச்சக்கர
0: வண்டி வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே வீட்டுக்கு தேவையா இருக்கும், வீட்டுக்கு உதவியா இருக்கும் இல்லையா?
1: தூர இடங்கள் பயணங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சோ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை பஜாஜ் ரிவீலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஸ்பெஷலான ஆப்ஷன்ஸ்களே வச்சிருக்காங்க.
0: சோ நீங்க இப்போதே மிஸ் பண்ணாம வாங்கி கொள்ளுங்கள். முக்கியமான செய்திகள் இருக்குது. நாட்டின் தென்மேற்கு பருவத்துக்கு பருவ எதிர்வரும் நாட்கள் பாத்தீங்கன்னா மழையுடனான வானிலை தொடரும் என்று இப்பொழுது வளிமண்டல எத்தனைக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
1: இதன்படி மேல் சபரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது.
0: அதுக்கமைய பாத்தீங்கன்னு சொன்னால், குறித்த பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் மழை அதிகமான வீழ்ச்சி
1: செய்தியும் தகவலும் இருக்கிறது.
0: நிஜமாக சர்வதேச நாணய நிதியத்தின் IMF நிதியுதவி திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா, இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் இப்பொழுது கூட்டுத்தவணை நிதி திரைசேரியில் வைப்பிடப்பட்டிருக்கதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.
1: வந்து பாத்தீங்கன்னா, பிரதி நிதி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தான் இதை தெரிவிச்சிருக்காரு.
0: சரி, இந்த விஷயம் அப்படி இருக்கிறது. ஓகே, அதை பற்றி மேலதிக விவரங்கள் வரும்போது நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இப்பொழுது சில விஷயங்கள் இருக்கிறது, அதாவது எங்களுடைய நேர்கள் சொன்ன கருத்துக்கள் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போது நீங்கள் செய்கின்ற தொழில், நீங்கள் சிறு வயதில் ஆசைப்பட்ட தொழிலான சொல்லி கேள்வியாக கேட்டிருந்தோம். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய எங்களோட எட்டியாந்தோட்டை பனாவத்திலிருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறான். அவரு ஆட்டோ ஏசி தான் செய்யறாராம். சின்ன வயசுல இருந்து அவருக்கு இந்த வயரிங் வேலை அதுகள் தான் ரொம்ப பிடிக்குமாம். அது சார்ந்த ஒரு தொழில் தான் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். அதுதான் சார்ந்த தொழில் தான் தான் செய்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்காரு.
0: ஆமா, அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அக்ஷயா வெளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் தனக்கு வந்து ஆசிரியை தொழில் தான் ஆரம்பத்திலிருந்து ஆசியம், சின்னதுலேருந்து ஆசியம். கார்மனுடைய தாயும் ஆசிரியையாம். இப்போது ஆசிரியா தான் இருக்காங்க அவங்க.
1: சிறப்பு சிறப்பு. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அன்பான காலை நிறுவனக்கம் புவனே சங்கர் பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து முகமது ஹாஷிட் வந்திருக்காரு, ஷாஹிட் வந்திருக்காரு, மணிக்கும் ஷாஹிட் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து வந்திருக்காங்களாம்.
0: பாருங்களேன், அது போல பத்மநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரம். தெஹிவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வந்து டிரைவிங் என்ன பிடிக்கும், சாரதியாக வேண்டும் சொன்ன ஆசையா இருந்தா சின்ன சின்ன வயசுல இருந்தே அவர் வண்டி ஓட்டும் போது வீட்டுல சொல்லுவா, நீ டிரைவ் தான் பண்ணுவடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பொழுது பஸ் டிரைவரா ஒர்க் பண்றதாக சொல்லியிருந்தார்.
1: பஸ் டிரைவரா ஒர்க் பண்ணி சின்ன வயசுல ஆசைங்கிறதுனால நீங்க தான் பஸ் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுறது. நீங்களும் உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு தெரிவிங்க. கேட்டிருந்த கேள்வி இதுதான், நீங்க இப்ப செய்யற தொழில் சிறு வயதுல நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட தொழிலா?

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9:02.

0: 2.8 வசந்தம் FM. வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டில் கடந்த ஒரு மாத காலத்திற்குள் மாத்திரம் இணையவழி நிதி மோசடிகள் தொடர்பாக 350க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இணையமூடாக நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த குழு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பண்டிகை காலத்தை போன்றே விசாக் மற்றும் பொசோன் பண்டிகை காலங்களை முன்னிட்டும் பல சந்தர்ப்பங்களில் பிரபல வர்த்தக நாமங்களின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் வகையில் வெளியிடப்பட்ட போலி விளம்பரங்கள் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொண்டமை மற்றும் கடன் அட்டைகளின் தகவல்களை பெற்றுக் கொண்டமை போன்ற சம்பவங்களும் கடந்த மாதத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக மீண்டும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகு எண்ணெய் 0.86% உயர்ந்து பீப்பாய் ஒன்றின் விலை 96.86 டாலராக விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் WTI ரக மசகு எண்ணெய் சுமார் 0.85% அதிகரித்து பீப்பாய் ஒன்றின் விலை 94.61 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளது. அத்துடன் மேபன் ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றின் விலை 96.09% காணப்படுகின்றது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை 3.17 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: பாய்ஸ் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசனம். நாங்கள் கேட்ட தலைப்பு மீண்டும் ஒருவரும் ஞாபகப்படுத்தலாம்.
1: என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையானது சின்ன வயசுல நீங்க செய்யணும்னு நினைச்சதா? ஐ வாண்ட் டு பி அ டாக்டர்.

0: ஆசைப்பட்டீங்க இப்ப செய்யற தொழில் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வியா கேட்டுக்கிறேன். சரி, நீங்களும் மனித குழுக்கள் அழைப்பு நீர் படுத்துங்கள். 0312 7875 0001 அல்லது 0312 7875 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பு நீர் படுத்துங்கள்.
1: அப்படியும் இல்ல அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா வசந்தத்தின் பிரத்யேகத்துக்கு போங்க, அங்க உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவலும் இருக்கு.
0: நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இருந்து நடந்த கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த மோதல்கள் மத்திய கிழக்கில் பதட்டமான சூழலை ஏற்படுத்தியது. இதன் காரணமா தானே பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், இந்த பெட்ரோல் விலையா இருக்கலாம், பொருளாதார சிக்கல், எல்லா நாடுகளுக்கும் இதனால பிரச்சனையா இருக்குது இல்லையா?
1: குறிப்பாக இந்த போரின் பின்னராக கடந்த 2025 ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்கும் இடையில் அமெரிக்காவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 42% அதிகமாக இந்த பெட்ரோலியம் மற்றும் எரிபொருளின் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான காரணமும் அதுதான்.
0: அதே போல ஈரான் நோக்கி சென்ற கப்பல் மீது அமெரிக்கா இன்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கச்சா எண்ணெய் எடுத்து செல்வதற்காக ஈரான் நோக்கி சென்ற கப்பல் சென்றிருக்கிறது. அந்த கப்பலில் குறிவைத்தான கப்பலை குறிவைத்து அமெரிக்கா இப்போது தாக்குதல் நடத்தியிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாருங்க, இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா யுத்தம் எப்போது முடிய போகிறது, இந்த பதற்ற நிலை எப்போது முடிய போகிறது பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும்
1: இதுக்கான ஒரு நல்ல தீர்வை வந்து ட்ரம்ப் தான் எடுக்கணும்.
0: அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார், அவர் தான் முடிச்சும் வைக்கணும்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: பய

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

0: எப்படி பெல் சத்தமே. சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஒரு திருவில் ஒன்று வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கிறது.
1: அது வந்து இப்ப எல்லாம் வந்து எல்லாமே ஈவியா மாறிட்டு இருக்கு, எலக்ட்ரானிக்கா மாறிட்டு இருக்கு. அப்போ நம்ம த்ரீவீல்லையும் ஒரு நம்பகமான ஒரு இடம் இல்ல ஒரு கம்பெனியிடமிருந்து ஒரு த்ரீவீல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆஹா எடுக்கலாமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் இருப்பீங்க. உங்களுக்காக வருது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து பஜாஜ் விகோ எலக்ட்ரிக் த்ரீவீலர்ஸ்.
0: அது ஒரு சார்ஜுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 150 கிலோமீட்டர் வரை செல்கிறது என்பதும் இங்க முக்கியமான விஷயமா இருக்குது, சந்தோஷமான விடயமா இருக்குது. ஆக நீங்க இப்போதே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது இடத்துல உடஞ்சிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு நீங்க உடனே ஹாட்லைன் கால் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவர்கள் செய்து கொடுப்பார்கள்.
1: ஆமா,
0: எப்படி பாத்தீங்களா,
1: உடனே புக் பண்ணுங்க.
0: அழகு நீ நடந்தால் நடை அழகு. அப்ப பாருங்க, அழகு தோட்டத்துல கிடையாது, நீ நடந்தா நடை அழகு, நீ ஸ்மார்ட்டா நடந்தா அழகு.
1: ஓ
0: சரிதானே, அப்ப நீ அதுக்கு நடக்கிற மாதிரி இருக்கணும்.
1: அதான் பாருங்க, நடக்கும் போது அப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி நடக்கணும். புரியுதாடே,
0: அதாவது வாங்க சொன்னா முடியல அந்த இல்ல இதுல கதைக்கிறது.
1: நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: நானே முடிய பத்தி பேசல.
1: எப்படி வளர்ச்சியான கூந்தல் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியுமா?
0: சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது.
1: நடக்கும் போது அவர் இப்ப இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா கரகட வேகம் நடந்து
0: போறாங்க.
1: அவருக்கும் வந்து வளர்ச்சியான கூந்தல் இல்லாட்டியும் வலுவான எலும்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: சரியா நினைக்கிறீங்க? உண்மைதான். சரியா, அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கணும் சொல்லி நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்?
1: நீங்க வந்து கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே உங்க உடம்புல வந்து கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மமும் கிடைக்கும்.
0: சரி, சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. நான் பெரிய ஒரு ஐடியா சொல்லிட்டேன். சரி, என்றும் 16 இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டோம்.
1: அட்லீஸ்ட் ஒரு 26வது இருக்க முயற்சி செய்யும்.
0: நாங்க சொல்லிட்டோம்
1: 16 வயசு நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக. அப்புறம் 40 வயசுல சின்ன டீசர்ட போட்டு ஸ்கூல் பக்கத்துக்கெல்லாம்
0: போயிடக்கூடாது. சரியாதே, போங்க சனி ஞாயிற்றுக்கிழமை போங்க,
1: போங்க போயிட்டு விளையாடிட்டு வாங்க கொஞ்சம். அதைத்தான் நானும் சொல்றேன். இப்படி இருக்கும்போது
0: அதுக்காக தான் சொல்றேன்.
1: வேறோம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்போ செய்யற தொழில் வந்து சின்ன வயசுல ஆசைப்பட்ட தொழிலா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சரி,
1: இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இருவருக்கும் சொல்லியிருக்காரு. ஓகட போல வாசிர் வந்திருக்காரு. நான் படித்து முடித்த பின் ஒரு ஆசிரியராக பயிற்சி பெற்றும் நம் தேவைகளை மற்றவருக்கு என்னது படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. ஆனா அது கை கூடலையா, அதனால என்ன பண்ணிருக்காருன்னா வருமானத்தில் முன்னேற்றம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சிகை அலங்காரம் தொழிலை வந்து கையில எடுத்திருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதான் நம்ம போட்டிருந்தோம் கல்லே, மூடி வெட்டும் தோலில் செய்யும் தோலன் தான் இல்லையே.
0: எப்படி பாத்தீங்களா, ஸ்டைல்ஸ். ஓகே, அதே போல அன்பு வணக்கம் சொல்லிட்டு இவருக்கும் காலை பொழுது வணக்கம் எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லக்கூடிய கணேஷ் குடும்பத்துக்கு கந்தலாயில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் பாடல் தாங்க அப்படி கேட்டது போல ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாரு. ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம். அவருக்கும் டிரைவிங் தான் சின்ன வயசு இருந்து ஆசையாம், இப்பொழுது டிரைவிங் செய்தாராம், சோ சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார்.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வணக்கம் புவனே சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பரிசு துறையிலிருந்து அருள்மொழி. எனது அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவர்கள். சரி, ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருக்காங்களாம். அம்மா வந்து நர்ஸ் வேலை செய்தாங்களாம். எனக்கும் நர்ஸா வர வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சா, மனம் அவங்களுக்கு முடியாம போயிருச்சா. பட் இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பக்கத்து வீட்டுல ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாம இருக்கும் போது அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் வந்து பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு
0: பாத்தீங்கன்னா
1: அந்த கனவு வந்து இங்க நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே,
0: சூப்பர். அதே போல காயத்ரி சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டு கூட தனக்கு வந்து அக்கௌண்ட் ஆக வேணும் ஆசையம் சின்ன வயசு. காரணம், தன்னுடைய மாமா ஒரு அக்கௌண்ட் நாம், அவருடைய அந்த செய்கை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த சின்ன வயசுல அவரை பார்க்கும்போது அதுக்கு பிறகு ஆனால் அந்த ஆசை அப்படியா இருந்தது, என்ன செய்யுது, நான் அதை மட்டும் கொஞ்சம் கூடையா படிச்சிட்டேன், என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இப்ப வேற தொழில் தான் செய்யறாங்களாம். ஓகே, ஐடியில தான் இருக்கிறாங்களாம். சோ ஆனால் ஆசைப்பட்ட தொழில் அதான். ஆனால் அதை விட தொழில் நல்லமாதான் இருக்கு, தொழில மாற்று கிடையாது. அதுக்கு பிடிச்ச தொழில் ஒன்றுக்கு தானே, அதுதான் எனக்கு அந்த பிடிச்ச தொழில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஹாய் ப்ரோ, இருவருக்கும் எனது அன்பு கலந்து காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காரு. நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நல்ல தலைப்பு எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போது நான் செய்யும் வேலை சிறுவயதில் கனவில் கூட நினைச்சு பார்க்கல. சரியா, நான் இப்படி இருக்கணும்னு கடவுளே தீர்மானித்து விட்டார். அதான் என் வாழ்க்கை சிகரத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன்.
0: என்ன செய்ய
1: இப்படி எல்லாம் சொன்னவரு என்ன தொழில்னு சொல்லவே இல்லை.
0: ஐயா அது என்ன தொழில்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணுவோம். நல்ல விஷயமா தான் இருக்கும், மறந்து தர அவ்வளவுதான்.
1: அதுதான்
0: இதுவரைக்கும் காலை இப்பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய ஆசை ஆனாலும் இப்போது போலீஸ் மாதிரி ஒரு தொழில், பட் எனக்கு பிடித்து செய்கிறேன் உரிமை போராட்டம் சொல்லியிருக்காங்க. சத்யா தான் அந்த கமல்சனை பதிவு வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் இல்லையே.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறாங்களாம் லிந்துணையில இருந்து ஸ்ரீ தாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹாய் அண்ணா காலை வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம் கொட்டகலையில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க.
1: அப்படிதான் இருக்கு, அந்த டோன்ல தான் வாசிச்சேன். சரியா, சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை வந்து தெரிவிங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூம்மிரிய தேசிய பாடசாலையில். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமாக. அதே போல உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இரண்டாவது அங்கத்தின் இரண்டாவது வேலை திட்டம் இன்றைய நாளில் நடைபெறுகிறது. கடுவலை போமிரிய பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அங்கிருந்து எங்களோட அழைப்பின் வழியாக இணைந்து கொள்கிறார் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ், வணக்கம் சங்கர், இருவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் இந்த வீதி விபத்துக்களை மிக கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளும் நோக்கில் இலங்கை அரசாங்கமானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வலையமைப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை பொலிசார், அதே போல கல்வி அமைச்சு, இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இவை அனைத்தும் இணைந்து மிக சிறப்பான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகிறது. அதுதான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டமாக மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் நாங்கள் இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களில் உள்ள 56 பாடசாலைகளில் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தியிருந்தோம். அதன் இரண்டாவது அங்கமாக இந்த வருடமும் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 27 கொழும்பு பாலிகா மகாவித்யாலயத்தில் எங்களுடைய முதலாவது வேலை திட்டம் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைய நாள் நாங்கள் கடுவில போமிரிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய இரண்டாவது வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். ஸ்ரீ ஜாயவர்தனபுர கல்வி வலயத்துக்கு உட்பட்ட இந்த போமிரிய பாடசாலை அமைத்த பல பாடசாலைகளில் இருந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 650 அதிகமான பாடசாலை மாணவர்களை இன்றைய நாள் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவூட்டும் வேலை திட்டத்தை நாங்கள் காலை பொழுதில் ஆரம்பித்திருந்தோம். இந்த கடுவலை பகுதியில் இப்பொழுது கொஞ்சம் மழையோடு கூடிய காலநிலை இருக்கிறது. இருந்தாலும் காலை பொழுதில் நாங்கள் வீதி நாடகத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக விதிமுறைகள், அதே போல வீதி சமயங்கள் எவ்வாறு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு இடம்பெறுகிறது போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ந்து இப்பொழுது செயலமர்வு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து போலீசாரினால் இலங்கையில் இடம்பெற்ற அண்மை காலமாக இடம்பெற்று வந்த வீதி விபத்துகள் சம்பந்தமான கனவுகள், அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், முறையற்ற முறையில் நாங்கள் வாகனங்கள் எவ்வாறு செலுத்துகிறோம் போன்ற பல விடயங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளும் இது வேலை திட்டமானது நாள் முழுவதும் இந்த பாடசாலையில் இடம்பெற தயாராக இருக்கிறது. இதர பாடசாலைகளிலிருந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே பாடசாலை மாணவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வேலை திட்டமாக மாறியிருக்கிறது. எதிர்கால சந்ததியினருக்கும் எதிர்கால சமூகத்திற்கும் மிக சிறந்த செய்தி ஒன்றை நாங்கள் பாடசாலை மாணவர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நல்ல ஒரு விடயம் என்றாலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த டேக்கேர் வேலை திட்டம். சுயாதீன ஊடக வலையமைப்பானது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இது இரண்டாவது பாடசாலையாக இருக்கிறது. எதிர்வரும் வாரங்களில் நாங்கள் அடுத்தடுத்து பல பாடசாலைகளில் இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் இந்த வேலை திட்டம் இடம்பெற தயாராக இருக்கிறது. அடுத்தடுத்த மனுஷாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
0: நன்றி.
2: போச்சு.

மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தார்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல நாங்கள் முக்கியமான விஷயங்கள் பலவற்றையும் நாங்கள் சொல்ல வேண்டுமா சங்கர்? அதாவது நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், உடலை தேகத்தை அழகாகவும் அதே போல உறுதியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது
1: கிளிப் கலஜின் நச்சுளை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் உடலில் இயற்கையாகவே கலஜின் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம் எல்லாத்தையும் தரும். சோ காகில் ஸ்புட்ஸ்கிரீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் வந்து நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம்.
0: சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, நிறைய சொந்தங்கள்ட நாங்க கேள்வியாக கேட்டது விஷயம் அதை பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சின்ன வயதில் சென்று செய்த தொழில் தான் இப்ப செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகின்றோம். சரி, அதே போல தலைவலி காய்ச்சல் வருகிறது அப்படின்னு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன தெரியுமா?
2: லீவ் போட்டு வீட்டுல இருந்தோம்,
0: மெல்டோலன் எடுத்துக்கொள்ளணும். மெல்டோலன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் எங்க போயிரும்?
2: பறந்து போயிரும். நாம வேலைக்கு போயிடலாம்.
0: ஓகே, பறந்து போயிரும். சரிதானே, இது ஒரு வகையான பாராசிடமல் என்பதையும் நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, நிறைய சொந்தங்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நாங்களும் விடைபெற போகின்றோம். பாத்தீங்கன்னா தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன்
1: விடைபெறும். நாங்கள்
0: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்,
1: நான் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால். ஒரு வகையான பாராசிட்டமால்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: நேரம் காலை 10:01.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: சர்வதேச நாணய நிதியத்தினால் நாட்டுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 5ஆம் மற்றும் 6ஆம் தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு இது குறிப்பிடத்தக்க ஆதரவாக அமையும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதனால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் போர் தொடர்ந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் தற்காலிக போர் நிறுத்தமும் அமலில் உள்ளது. இதனிடையே ஈரான் தங்களுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். எனினும் ஈரான் அதில் உடன்படாமல் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு பதிலடியாக கேஷம் தீவு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான மனதை விட்டு அகலாத சோக பாடல்களை சுமந்து வந்திருக்கின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபா தம்பி அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாண்டியிருப்பு முருகன் கீரிமலை.
0: அப்படியா? சரி, இப்ப கீரிமலையில மிக நீண்ட நாட்களாக அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? முருக ஐயா,
1: பருத்துறை அருள்மொழி, காத்தாங்குடி ஆச்சா தம்பதிகள், மதுரமணி அத்துநாத்து பகுருஜி, வெங்கண்டு பகுருஜி, மற்றும் அன்பாலும் அறிவிப்பாளர், உங்களுக்காக நல்ல ஒரு பாடல் அளித்தாருங்கள். நன்றி, வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முகமது அன்வர் வந்திருக்கின்றார். இதமான இனிமையான சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இதேவேளை ஹரோலினா ஆகாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் இனிமையான பாடல் தெரிவுகள் நாகராஜன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறார் நாகராஜன். அதே போன்று மங்கே கரசி வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான்னா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான், எப்படி இருக்கிறீங்க? நான் ஆரையம்பதியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதய ரத்தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். கருப்பையா கலை செல்வன் வந்திருக்கின்றார் பொகவந்தலாவையிலிருந்து. அதுபோன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள். பலாங்குடியிலிருந்து ஜெயந்தி மாலா குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாகராஜன் கிறிஸ்டினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத்தை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். சியாமுலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை திவான் இணைந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குமாரி குறிப்பிடுகிறாங்க. காலை நேர வணக்கம், கணவர் ராஜன் மற்றும் பிள்ளைகளோடு இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா வந்துக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் கிருபாண்ணா, நான் சவுந்தரராஜ் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீறி வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். தொண்டைமானார் செல்வச்சந்தியிலிருந்து சுதன் இணைந்திருக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடல்கள் வேற லெவல், அருமையான பாடல் தெரிவுகள் மருதமுனையிலிருந்து நானும் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிசா எழுந்துக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, நான் மோதரை கொழும்பு 15 தாரிசினி குணசேகரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மஞ்சுளா வந்துக்கிறாங்க, அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பருத்துறையிலிருந்து அருள்மொழி குறிப்பிடுகிறாங்க. குறிஞ்சிங்கேணி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஜா பண்டாரவளையிலிருந்து இணைந்திருக்கின்றார். சோகத்தையும் சுகமாக்கும் ராகங்களால் தரும் பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள். ஏன் நேற்று காணவில்லை கேள்வியும் இருக்கிறது. சரி, நேற்றைய தினம் சமூகம் அளிக்கவில்லை, ஆனால் இன்று வந்தாச்சு இல்லையா. சரி, உங்களுக்காக நல்ல பாடல்கள் நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அது போன்று ரோஸ் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில், இணையம் அணித்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தீபா விதுரா அரோரா மற்றும் விஜயா ஆகியோரை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். முத்தையா வந்திருக்கின்றார். அது போன்று அக்கறைப்பட்டு பப்டெய்லர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பாலச்சந்திரன் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. நிகழ்ச்சி வேற லெவல் அப்படின்னு சொல்லி சிவா குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:37. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலைநேர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலே.
0: 14 வந்தாச்சு பேகம், சொல்லுங்க சோக பாடல்கள் என்ன சொல்லுது?
1: என்ன
0: சோகப்பாடல பாடி காட்ட போறீங்க?
1: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, காதல் குயில் பாடுகிறேன் வா. இந்த பாடல் முடிஞ்சா தர பாருங்க.
0: அப்படியா, கண்ணா எங்க இருக்காரு?
1: வீட்டுலதான் வந்துட்டாரே.
0: சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனேஸ் நந்தகுமார் சேர்க்கா, வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் கூட நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள அலைங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 011-2-77-50, 011 மற்றும் 011-2-77-51, 11 வழியாக நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும்.

0: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். அம்பாறையிலிருந்து ஃபர்சானா வந்துக்கிறாங்க, அருமையான பாடல்களோடு நானும் வசந்தத்தை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இதே ஹட்டன் அந்தோணி மலையிலிருந்து நவீன் நடந்திருக்கின்றார். கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனோகரன் நடந்திருக்கின்றார். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேனட்ஸா அணிந்திருக்கிறாங்க. அதுபோன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா, நான் தங்க சுந்தரம் அடைந்து இருக்கின்றேன் ஹட்டன்ல இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அதுபோன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நேரம் போவதும் சுகமாகவும் சோகமாகவும் இல்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். இது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிஸ்வான் எழுந்திருக்கின்றார். பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அருமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் சத்தார் எழுந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மணி வந்துகிறாங்க, அழுத் மாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் அம்மா லக்ஷ்மியை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அதுபோன்று செல்வி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ராஜகிரியவிலிருந்து கலைமானன் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகலா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர் ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரவி தர்ஷினி இணைந்திருக்கின்றேன், வரக்கா போலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ராகம் சுகமானது நிகழ்ச்சியை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணுறதே கிடையாது, ரொம்ப சந்தோஷம். பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீகரன் இருந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா வந்துக்கிறாங்க, புஸ்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலி

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வவுனியா கனகராயன் குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருசுட்டுக்குளம் பிரதேசத்தில் உழவு இயந்திரத்தில் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்து குறித்து கனகராயன் குளம் போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்விபத்தில் குருசுட்டுக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் கோயிலுக்கு சொந்தமான காணியை சுத்தப்படுத்துவதற்காக உழவு இயந்திரத்தை இயக்க முற்பட்டபோது அதில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் அந்த உழவு இயந்திரத்தை திருத்திக் கொண்டிருந்தபோது அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இதன்போதே அவர் உழவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக புளியங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கலிபோர்னியாவின் பர்கஸ்பீல் நகரை மையப்பகுதியில் உள்ள வங்கியொன்றில் நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து ஏராளமானோரை பணை கைதிகளாக தடுத்து வைத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை போலீசார் சுற்றி வளைத்துள்ளதுடன் அவரை அணுகுவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தற்போது வரை ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நகரசபை மற்றும் காவல் தலைமையகம் உள்ளிட்ட அருகிலுள்ள கட்டிடங்கள் பூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பர்கஸ்பீல்ட் போலீஸ் குழு சந்தேக நபருடன் தொலைபேசி மூலம் உரையாடி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வீதிகள் பல மூடப்பட்டுள்ளதனால் நகரின் மையப்பகுதியை நெருங்குவதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அந்நாட்டு அதிகாரிகளினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: போன பெரும் புயல் காத்துவி

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:09. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சகுந்தலா தேவி? அப்படியா, சரி சொல்லுங்க. இப்ப வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதா இல்லாட்டி இப்பதான் தொடங்குறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்களா? அப்படியா, சரி. இப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டு இப்ப நேரத்தை அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு? அப்ப இவ்வளவு ஏழியா சமைச்சிட்டீங்களே. அப்படியோ, சரி. அப்ப சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க? அன்புக்கு நிறைய பஞ்சமா இருக்காமே. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 3ஆம் திகதி காலை 7 மணி முதல் பூமிரிய தேசிய பாடசாலையில். பாதுகாப்பான பயணத்திற்கு இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, நான் ஹட்டன்லிருந்து சத்தியா இணைந்திருக்கின்றேன். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே விலை. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் வந்திருக்கின்றார். மனம் மகிழ வணக்கம் கிருபான்னா, நான் மூதூர் பட்டித்திடலிலிருந்து வசந்தத்தின் அபிமான நேயர் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். மகிழ்ச்சி தரும் பாடல்கள், உண்மையிலேயே ரொம்ப சோகமான பாடல்களாக இருந்தாலும் இதயத்தில் அழியாத கோலமாய் நின்று நிலைக்கிறது. மனதை விட்டு அகலாத பாடல்களை தரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் பட்டித்திடல் மூதூர் வடிவேல் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று ஏராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. ஆனந்தகுமார் இணைந்திருக்கின்றார். மட்டக்கிழப்பு இருதயபுரத்திலிருந்து அனிதா ஆனந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஜமுனா ஆனந்தி மற்றும் சுந்தரலக்ஷ்மி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், அப்படி சுகம், ரொம்ப சந்தோஷம். நான் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி டிரோஷன் இணைந்திருக்கின்றார். ஆனல்ட் கிருபா ஹெவலக் ரோட்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கிற இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலிலிருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். கிருபாண்ணா வணக்கம், நான் விக்டர் இணைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி எம் வி சாமி வந்திருக்கின்றார். உப்புக்குளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பிள்ளையார் கோவிலடி மன்னாரிலிருந்து அதே போன்று மொரீன் வந்திருக்கிறாங்க. சோகமும் சுகமாக உள்ளது. நான் ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முறையின் தெரிவித்துக்கிறது இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹிந்துஜா வந்திருக்கின்றேன். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. சபுமல் கந்தையிலிருந்து வசந்தகுமார் இணைந்திருக்கிற இதேவேளை தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். வாழைச்சேனியிலிருந்து அஜய் அகிலன் இணைந்திருக்கிறாங்க. மாவனல்லை நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று ரிஸ்வான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: வணக்கம். நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:42. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: உதயன்.
0: உதயன், ரொம்ப சந்தோஷமா வந்துக்கிறீங்க. சொல்லுங்க, அழைப்பு உடனே கிடைச்சிட்டா? நேற்று நீங்க அழைப்பு ஏற்படுத்தி கிடைக்கவே இல்லை என்ற கவலையோடு இருந்தீங்க. அப்படியா? சரி சரி. இப்ப
1: ரெண்டு போன்லயும்
0: அப்படியோ, இரண்டு போன்களையும் மாறி மாறி அடிச்சு அடிச்சது, ஆனா அழைப்பு கிடைக்கல, பேட்டரி சார்ஜ் போயிருச்சு. சரி, இப்ப அதே கவலை எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தி செய்து உங்களுக்கு நல்லது ஒரு பாடல் தயாரா இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அனைவருக்கும் உபஸ்காரையும் அனைவருக்கும் வாழ
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம். அன்பு சகோதரன் கிருபா அவர்களுக்கு வணக்கம்.
0: பிரபாகரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். இறுதி நேரா வாரத்துக்கு கூட சந்தர்ப்பம் வழங்கினதுக்கு உங்களுக்கு நன்றி.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்க கரண காணலையே, நம்ம பேரை சொல்லலையே,
1: அவ்வளவு அன்பா இருக்குதா?
0: அன்புக்கும் அன்போ அடைக்கும் தாழ் சொல்லுங்க.
1: அதுதானே
0: உண்டகி,
1: நல்ல பாடல்கள் எல்லாம் போடுறீர்கள். எனக்கு ஒரு பாடம், எனக்கு ஒரு நண்பனுக்காக ஒரு பாட்டு ஒன்று தெரியும்.
0: நண்பன்,
1: ஓ நண்பன் வந்து அவர் இறந்துட்டார். அவர் ஒரு பெரிய நாடக கலைஞர், அவர் பெரிய மீசை வச்சிருப்பார். அவர் ஆடுவார், ஆனால் தொங்கி ஆட மாட்டார், கைய காலை ஆடுவார், பெரிய அழகா இருக்கும். அவர் இறந்துட்டார் இப்ப.
0: அவருடைய பேர்,
1: அவர் ஞாபகமாக மீசக்காரன் நண்பான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது.
0: இப்ப அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில போடல, அது ரொம்ப ரோசம் கூடின பாடலே அது. சரி சொல்லுங்க. சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது பேத்தி இருக்கிறா காயல், அதனால அன்பு மனைவி கலாவுக்காகவும் மருமகள் சிந்து சாவுக்காகவும். இப்ப ரவிச்சந்திரன் இருக்கிறார், சீமான் ரவிச்சந்திரன். அடுத்தது வந்து ரமணன் இருக்கிறார். அந்த எங்களுக்கு பக்கத்துல இருக்க கோட்டை, இப்ப கோவில் ஒன்று திருவிழா துவங்க போது அதுக்கு கொஞ்சம் வேலிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பரிசா பகந்தம் கேட்டு கொண்டிருக்கிறார். மற்றது வந்து கோபி என்றவர் இருக்கிறார்,
0: கோபி
1: கோபி என்ற ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கிறார். மற்றது வசந்த ராசா, சத்தமாக ரேடியோ கேட்டு கொண்டிருக்கிறார்.
0: ஏனண்டா அவர் வசந்தம் தானே கேட்கணும், பேர் அப்படியே.
1: இல்லையா, அவர் ஒரு பெரிய காப்பெண்டர், பெரிய ஒர்க் வச்சுக்கிறார். அவர் போட்டார்டா அயலட்டை எல்லாம் கேட்கும். அந்த வகையில மற்றும் அன்பு சகோதரன் உங்களுக்காகவும் இந்நேரம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் அவர் நல்ல பாடலை தெரிமாறு கேட்டுக்கொள்கிறார்.
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு இந்த நேரம் கீதா ஸ்ரோய் இணைந்துக்கிறாங்க. நீ நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் இணைந்துக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு கிருபா நானும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பிரஷா பிரசாந்த் வந்திருக்கின்றார். அருமையான பாடல், தெரிவுகள், வாழ்த்துக்கள். மனைவி அபிராமிக்காக நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தை அமைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானதின் இறுதி பாடல்.

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய கலையத்தில் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவனி வந்தாச்சி. நேர்களை அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இன்று நாளும் சூப்பரா அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம அபுள் ஹாசன் வந்திருக்காரு. வணக்கம் அபுள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி ஸ்ரீதேவி?
0: சந்தோஷமா இருக்கிறேன் அபுள். நீங்க ரொம்ப மங்களகரமா வடிவா அழகா
1: பசந்தாங்க. நல்லா பேசுங்க, நல்லாவே பேசுங்க. ஊர்பலாய் பேசாதீங்க, போய் பேசாதீங்க ஸ்ரீதேவி.
0: நான் போய் வந்து பேச மாட்டேன். நான் வந்து அரிச்சந்திர பரம்பரை. அரிச்சந்திர தாத்தா.
1: சின்னவங்களை பெரியவங்களை சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விளையண்டி ஈர கொள்ளவில்லை. அனைவருக்கும் அருமையான மதிய நேரம் ஆசிக்கார வணக்கம். ஜாலியா பேசணும், சந்தோஷமா பேசணும். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாருண்டா, என்ன செய்யணும் சீதி?
0: அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூஜ்யம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அதே போல
1: பூஜ்யம் ஒன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அப்படி மீறி என்ன
0: நிகழ்ச்சி என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசந்தம் எஃப்எம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியை இணைந்து கொண்டு உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணிக்கு இருந்து 8 நிமிடமாக இந்த விலை அழைப்பினுடைய முதலாவது சந்தம். வணக்கம்.
2: வணக்கம்
0: மேடம்.
2: வணக்கம்
1: என்ன
2: நன்றி.
0: சொல்லுங்க, யார் யார் இணைந்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
2: அனைவருக்கும் கம்பா ரொம்ப வேலை சசிம குடும்பத்துக்கும் அப்துல் அஜித் அவருக்கும் மஜித் அவருக்கும் அருள்மொழிக்கும் உங்களோட பேருக்கும் சேர்த்து பாடு போறீங்க மேடம். என்ன சொல்றேன்னு மேடம் தடம்
0: மாறுறேன். நன்றி
2: நன்றி மேடம்.
0: நன்றி. நிஷா வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி திடீர்னு லைன் கழிச்ச பிறகு
1: அவங்க
0: மூன்று மணி வரைக்கும் இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். ஜித்தன் திரைப்படத்துக்காக

கணக்கு பண்ணேண்டா.

0: அப்படி இல்ல, இல்ல இருக்காது,
1: அப்படி இருக்காது. பட் டான்ஸ் ஆடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா?
0: ஆமா.
1: இந்த நேரம் அபுல் பாத்தீங்கன்னா செஞ்சோன் டிலரி வந்து மனோஜ் இருக்கிறாரு. செஞ்சோன் டிலரி த்ரீவில் பார்க்ல வந்து வசந்தம் எஃப்எம் ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிருங்க. அதே போல யதர்ஷன் குமார், சத்யநாதன், புதுக்கட அண்ணா ஆகியோருக்காக நல்லது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இவர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பேசுறதுக்காக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சந்திரா
0: என்ன இங்க இருந்து பேசுறீங்க தம்பி?
1: நம்பிக்கை கிராமம்.
0: அவர் அவர் பாட்டுன்னு படிக்க பாப்போம்.
2: வேலைச்சேரி தரக்கடிச்சா பாண்டிச்சேரி பெரியதடா, குளிக்கி வச்ச கொக்கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாளே. நன்றி.
0: சரி, நீங்க பாடின பாட்டுல பாண்டிச்சேரி சேர்த்து பொத்து விழுந்து தெரிஞ்சி. அப்புறம் என்ன கதை? இன்னைக்கு வேலையா இல்ல வீட்லயா? வீலத்தா வீலத்தா. என்ன அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்? புவாரிய சந்திச்சீங்களா?
2: பாட்டு பிராக்டிஸ் பண்றது
0: அங்கதான். புவாரி நல்ல பாட்டை கேட்டு கேட்டு புட்ட போட்டு ஆகிமையா?
2: தேங்காய் பூ போட்டு
0: புட்டு போடுறது.
1: தேங்காய் பூ
0: போட்டு
1: புட்டு போடுறாங்க.
0: விட குரல் நல்லா இருக்கு. அங்க தேங்காய் பூட்டு தேங்காய் பூ சாப்பிட்டு சாப்பிடு.
1: தேங்காய் போல இனிமையா
0: போவாரிக்கு செல்லுங்க. நானும் வாரி சாப்பிட நானும் பாட்டியலும் குளிக்க வச்சோலா போலி. என்ன
2: உங்களே ஒரு நாள் அழைச்சி கொண்டு வரேன்.
0: அது நல்ல விஷயம் இல்ல. எங்களை தேங்காய் பூ ஆக்குறது தான் பாக்குறார் அவர்.
2: உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு அடிக்க வேணுமா?
0: சரி, விதவியில் வருவோம். அப்புறம் செல்லுங்க. தாராளம் மீக்க ஆயிர போலே.
2: ஒரு புதிய நேர்கள் இருவர், அக்கறை பெற்றை சேர்ந்த அகமத் கலீலா மற்றும் பாண்டியல்பு அர்ஜுனன் பீதியைச் சேர்ந்த இந்து ராஜேந்திரன், யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருக்கின்ற சியாமலா தேவமணி டீச்சர், தங்களது சவுண்ட் இயக்குனர் லயனல் ஐயா மற்றும் புட்டுக்கடை புகாரி அனைவரையும் விளைத்துக் கொடுத்தார்.
0: நன்றி.
2: நன்றி நன்றி.
1: பாடல் இது பழனி திரைப்படத்துக்காக.

0: ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். இந்த பாடல் ஒரு இனிமையான பாடல், ஒரு சூப்பரான பாடல் இல்லையா?
1: அப்படின்னா திருவாரு தேர் பக்கம் வேண்டாம், உங்களுக்கு சூப்பர் பாட்டியா?
0: நேரம்
1: சரியாக 12:27.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
8: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
9: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
8: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
10: மச்சு போட்டு தாக்கு.
8: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
11: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
12: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: முன்னதாக டிஎஸ்பி டிசையில் பாடுதல் ஒழித்து வைக்கிறது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அபுக்கு வந்து நீங்க பார்த்த பொண்ணு பிடிக்கலையா வீட்டுல பார்த்த பொண்ணு
1: பிடிக்கல? கம்பி கம்மி இரும்பு கடைக்கார முதலாளியை லவ் பண்ண தப்பா போச்சுன்னு
0: சொன்னாரே, என்னவா இருக்கும் தெரியலையே.
1: அவ கம்பி
0: நீட்டிதான் ஏமாத்த ஓணம் சரியா?
1: அப்படி செஞ்சா கம்பி தான் கிடைச்சல என்ன? சில பேர்
2: உற்சாக
1: அப்படி போடுங்க, அதெல்லாம் பாட்டு எல்லாம் நான் தான், ஒண்ணும் யோசிக்காதீங்க.
0: அப்படி சரி ஓகே சொல்லுங்க. உமாச்சந்திரன் சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல,
0: சரி ஓகே சொல்லுங்க. நாங்க
1: இப்பதான் சாப்பிட போ ரெடி ஆகி கொண்டீங்க, நீங்க உமாச்சந்திர வசதி கொஞ்சம் பாத்து கொண்டீங்க.
2: அப்படியாதான்
1: போகும். மெய்கா ஸ்ரீ தேவி
2: எடுத்து குடும்பம்
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: புதுமைகளோடு

0: செயலகம், அதே போல கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், அதே போல இலங்கை போக்குவரத்து போலீசார் எல்லோரும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் இரண்டாவது பாடசாலையாக இன்றைய நாள் நாங்கள் கடுவெளி பௌமீரிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய கேகேஆர் வேலை திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை பொழுதிலிருந்து எங்களுடைய வேலை திட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் கல்வி வலயத்திற்குட்பட்ட 24 பாடசாலைகளில் இருந்து 600 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாள் இந்த வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக சிறந்த தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துகளை முற்று முழுதாக குறைத்துக் கொள்ளும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகமானது இந்த ஜேகேஆர் வேலை திட்டத்தை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அதிகமாக பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், அதிகமாக நேரம் பாடசாலையில் இருக்கக்கூடியவர்கள், எனவே அவர்களுக்கு இந்த வேலை திட்டத்தில் மிக முக்கியமான கருப்பொருளான இந்த விபத்து பற்றிய பல தெளிவூட்டல்களை நாங்கள் சந்தோஷமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் இணைந்து கொண்டிருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, வீதி சமிஞ்சைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய நாள் வீதி நாடகத்தினூடாகவும் செயலம்பர்கள் மூலமாகவும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இதனிடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 3 வரை இந்த வேலை திட்டமானது இந்த பாடசாலையில் இடம்பெற தயாராக இருக்கிறது. எனவே இந்த வேலை திட்டம் முடிவுற்றவுடன் அது பற்றிய மேலதிக தகவல்களோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
1: நன்றி
0: நன்றி.
1: அதாவது அபுள், இந்த சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம்
2: என்றால்
1: இந்த டேக்கேர் வீடு திட்டமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில ஒரு சிறப்பான முறையில் சென்று சேர்ந்தது அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா?
2: ரொம்ப சந்தோஷம். வேற என்ன ஜி தேவி?
1: ரைட், ஓகே, தர்ஷா எடுத்துக்கலாம். இது மாதிரி நேர கூதுகளும் இப்ப நம்ம பேசுறதுக்காக யாராவது இணைத்துக் கொள்வோமா?
2: இணைத்துக் கொள்ள தவணும். தாரு,
1: வணக்கம். வணக்கம்
3: அண்ணான, மதிய நேர வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம்
2: தாரு.
3: சாந்தி கோவிந்தராஜா, பெரிய நிலாவணு.
1: எப்படி இருக்கீங்க சாந்தி கோவிந்தராஜா?
2: எல்லாரும் பேசணும்
3: தானே?
2: தாராளமா பாட்டு கேக்க
3: எல்லோரும் பேசலாம்னு அப்படி என்று இல்ல சார். முயற்சி, அவங்க அவங்க முயற்சிக்குள்ள அவங்க அவங்களோட அழைப்பு கிடைக்குது.
2: ஆமா ஆமா, முயற்சி பண்ணாதானே வெற்றி பெறலாம் என்ன?
3: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித், ரஜித் மகள் மதுசாலினிக்காக அன்பான அறிவிப்பாளர் உங்கள் இருவருக்காக பருத்தித்துறை அருண்மொழி, முனராக்கடை தனலட்சுமி, மற்றும் எனக்கு அந்த ஜெமினி படத்துல ஜெமினி ஜெமினி ஜெமினி என்ற
2: பாடலத்தாரு. நன்றி
1: நன்றி
3: நன்றி.
2: அபுல் படத்துல ஜெமினி என்ன?
1: ஜெமினி படத்துல ஜெமினி
2: ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி அந்த பாட்டா?
1: அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து நம்ம என்ன செய்வோம், குடுப்போமா வேணும்?
2: குடுக்கதானே ஓனும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டப்பறம் குடுப்போமா வேணாம்? ஜெமினி படத்துல ஜெமினி ஜெமினி கேட்டீங்க, சும்மா கேட்டீங்க?
1: அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த பாடல் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு
2: குடுப்போம்.
1: சரி, ஓகே.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தெமட்டகொட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாகாண குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெமடகொட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 19 உள்நாட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு பதிலாக ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு டிரம்ப் நிர்வாகம் எவ்வித இணக்கப்பாடுகளையும் எட்டவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை கைவிட இணக்கம் தெரிவித்தால் மாத்திரமே தடைகளில் தளர்வுகள் ஏற்படுத்தப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அதற்கு பதிலடியாக கேசம் தீவு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. எமது அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: இசையில் சாமி டூ திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்க இரண்டாவது மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க சந்தோஷம் ஏற்படுத்துங்கள். 0.5 0.3 5 0.3 1 அதே போல உலகத்தில் எங்க இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டாலும் வசந்தம் எஃப்எம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். அதே நேர கொதுக்கலம் என்றாலே அந்த சந்தோஷத்துக்கும் அந்த ஒரு ஆட்டம் அந்த வைபுக்கும் ஒரு பஞ்சமே இருக்காது.
1: என்ன
2: குறை சீதை, நீ குடுத்து வச்ச சீமாண்டி
1: தானே
2: விளப்ப விளப்ப நீங்க பேசுற பேச்சிலே விளங்குது. நீங்க தாரு அப்பா கோடீஸ்வரி என்ன
0: சந்தோஷமா இருக்க ரொம்ப எப்படி சொல்றது இதயத்தை எப்படி கவர்ந்து இழுத்துட்டீங்க தங்கை தங்கைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்.

0: அப்படியா? அவள் வந்து ரொம்ப கோவமா இருக்கிறார்
1: நினைக்கிறேன். சரியாக்கா, நீங்க எப்படி போகுது வாழ்க்கையில, நல்லா இருக்கீங்க தானே? சரி, தாராளமீக்கா பாட்டு உள் கேக்க.
2: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பலந்தங்களுக்கு மரியாதைக்காரம், அவுராதனுக்காரம், அதுமே தங்கச்சி என் சிவானி தங்கச்சிக்காரன் கேட்போமே.
0: நன்றி,
2: நன்றி,
0: ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாங்க. அப்படியே இதயத்தையும் அள்ளி கொண்டுட்டு போயிட்டாங்க.
1: ஐயோ, இதயம் இருக்கியா? இது எத்தனை பேருக்கு தான் அள்ளி கொள்ளி கொடுக்குற இதயத்தை?
0: இதயம் அப்படின்னு இருந்தாலே அதுல அன்பு
1: பாசம் கண்ணாடி
0: வேணும் வேணும். அது உடஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்ப நாங்க பாட்டுக்கு போயிடலாம். சிவகாசி திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் வெண்ணி சிறுவர் இருந்து பாடல்.

எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கதால இந்த கிளீன் ஸ்ரீலங்கா

0: வேலைத்திட்டத்தின் ஒரு அங்கமாக டீ கேர் வேலைத்திட்டமானது நாடுளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு வீதி விபத்துபான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி நாடகங்கள் அதே போல செயலமர்வுகள் வழியாக வந்து வீதி நாடகங்கள் தொடர்பாக இந்த வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வு வந்து செய்துட்டு வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி மற்றும் ஐடி நிவி நான்கும் இணைந்து இந்த செயல்திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்து வராங்க. அதன் அடிப்படையில் இந்த தினம் பார்த்தீங்கன்னா டேக் கேர் வேலத்தினுடைய இந்த ஆண்டுக்கான இரண்டாம் பாகத்தினுடைய இரண்டாவது பாடசாலையாக கடுவலை பௌமீரிய தேசிய பாடசாலையை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான முறையில் இந்த டேக் கேர் வேலத்திட்டமானது முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றது நாங்கள் சந்தோஷமா ஞாபகப்படுத்தும் இல்லையா.
1: நல்லது நல்ல விஷயங்களை செய்யறது எப்பயுமே வசந்தம் தான்.
0: நிச்சயமாக நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு சரியான விழித்தை கொண்டு சேர்க்கறதுல ஒரு உண்மையான விஷயம். அதே போல எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுல வந்து வசந்தம் எஃப்எம் மற்றும் வசந்தம் டிவி அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செய்வாங்க
1: அப்படின்னு
0: பேசியதுக்காக வணக்கம்.
2: இருவருக்கும் மதிய வணக்கம். பெரிய நீராவணி கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா அப்படிங்க கிருஷ்ணா
1: இரண்டு
2: வரி பாடல் எடுத்து விடையா?
0: கண்டிப்பா
1: விடையா.

0: இனிமையா பாடிட்டு இருந்தீங்க, ஆனா இந்த படத்தை வந்து இப்ப தர முடியாது அப்படின்றது ரொம்ப கவலையான ஒரு விடயமா இருக்குது. சரி ஓகே, சொல்லுங்க யார் யாரும் எடுத்துக்கொண்டு அடுத்த பாடல்
1: கேட்கும் நேர்கள், மருதமணி புட்டுக்கடை புவாரியே மறக்க முடியாது. கல்வி நம்பிக்கை கிராமம் பாண்டு கரச்சந்திராண்டன் மற்றும் கே பாலச்சந்திரன் மற்றும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள் உள்ளங்கள்
0: அன்பான அபுல் மற்றும் சிவானி கிண்ணியால இருந்து குறிஞ்சா கேணி அசோதன் வந்திருக்கிறாங்க. நோஜகா நண்பர் ஜாரி ரிகாஸ் ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடுறது எதுவுமே கேட்டுக்கிறாங்க. பெரிய குறியானை சிப்பங்களுக்கு இருந்து பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு பலங்கொடையிலிருந்து அவனா சிவாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க.
2: அதே மாதிரி பெட்டா ட்ரஸ்ட் லைன்லேருந்து சுரேஞ்சி ரமேஷ் ரகு கண்மணிக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்கன்னு சொல்லி சுரேஞ்சி அவர்கள் கேட்டீங்க.
0: சரி ஓகே, நோர்வூட் செஞ்சோண்டிலிருந்து ஆட்டோ
2: விஸ்வநாதன்
0: இல்ல விஸ்வநாதன் கிடையாது, ட்ரீவில் பார்க்ல வந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கிறாங்க தானே. அதே போல அவங்களுக்காகவும் நம்ம ஆட்டோ விஸ்வநாதனுக்காகவும் அடுத்த பாடல்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமா? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
6: மச்சு போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா போய் வேலை.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சேவைகளுக்கு விருந்தாய் மாதி நேர குதுகம் நிகழ்ச்சியோடு யூத் திரைப்படத்துக்காக மணி சர்மா அவர்களுடைய இசையில ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் மதியம் ஒரு மணி கடந்த 36 நிமிடமாக இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
2: யாரு?
0: சுரேஷ்.
2: சுரேஷ் எப்படி இருக்கீங்க?
1: ஓ நல்ல சுகம்.
2: பெயர்
0: வர காரணம் என்ன சுரேஷ்?
2: மஞ்சள் குட்டி
1: அப்படியா?
0: மாணிக்கல் கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா, மழை கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா?
1: மழை கிடைக்கலன்னு கவலைப்படுறேன்.
0: சரி,
2: மழை கிடைச்சா மாணிக்கம் கிடைச்சிருமே என்ன?
1: ஓ அண்ணா, ஆத்துல எல்லாம் போயிட்டு அப்படியே திரட்டி உருட்டிக்கு இருக்கலாமே.
2: அதுதானே சும்மா
0: உருட்டிட்டு இருந்தா அங்க மாட்டுப்படாம இருந்தீங்கன்னா
1: சரிதான். அப்படியே யாரும் வந்து குளிக்க
2: மாட்டாங்க. குளிக்கிறீங்க?
1: யாருமே வரமாட்டாங்க.
0: சரி, ஓகே ஓகே ஓகே. சுரேஷ் சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாரும் இணைந்து கொள்ள போறீங்க?
1: அத்தை உங்களையும் அண்ணாவையும் அறிவிப்பாளர்களுக்கும் ரத்தபுர சுரேஷ்க்கும் நல்ல பாடுதாங்க.
0: நன்றி
1: நன்றி அத்தா. நன்றி அண்ணா.

0: 102.6
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்த மெஹமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்து கொண்டிருக்கிறார்
1: இயக்குனர் மணிரத்னம்.
0: அளிக்கும் பாடல் இது காற்று வெளியிடை திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: உங்களை
2: போல அவங்க எங்க உற்சாகமா இருக்காங்க, சோகத்திலேயே இருக்காங்க விஸ்வநாதன். நாங்க இல்லன்னு தான் நினைச்சீங்க, ஆர விஸ்வநாதன் நீங்க
1: உங்களுக்காக
3: ஒரு பாடல் ஒண்ணு ஒழித்தது நீங்க கேட்டீங்களா?
1: என்ன
3: பாடல் சொல்லுங்க பாபா.
2: அதுல பிரசவத்துக்கு இலவசமா கூட்டி போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு தானே ரஜினிகாந்த். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வாங்கி தான் அதை செல்லியிருக்காரு. உங்களுக்கு அப்படி கூட்டி போயிடுமா? அவர் சும்மா சொல்லுவார், என்ன அவர் 10 கோடி எடுத்து போட்டு இல்ல வச்சமா கூட்டி போறேன்னு சொல்லி. சரி சரி, தம்பி சிரிக்கிறது ஆட்டமாய் தான்
1: இருக்கு.
2: ஆமா சரி சொல்லுங்க. தாராளம் மிக விஷயம்
3: சரி ஓகே. இப்ப வந்து அபுல் அபுல் வழியாக இருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமா ஞாபகப்படுத்தும் இல்லையா? அன்பான மதிநேர வணக்கம். இருவருக்கும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. எல்லோரும் எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு இஸ்ஸ மகாராமையில இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோட அப்சர்வ் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. செல்வராஜ் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். அதே போல குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் அபுல் ஹாசன் சிவானி வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அபுல் ரொம்ப வடிவா இருக்குதா? பலாங்குடி இருந்து குமார் வந்து
2: சொல்லியிருக்காரு. கொழும்புல இருந்து ஞானசிகாமணி புஷ்பராணிக்காக ஒரு பாட்டு கேட்டீங்க. குழந்தைகளான நித்யா அரித்ரா பவித்ரா அக்ஷயாக்காக சூப்பரான பாட்டு ஒன்று தாங்க. நானும்
3: இவர்களை இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஒரு பாடல்.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச உள்ளிட்ட 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன அது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களினால் பெருமளவு சொத்து சேதம் ஏற்பட்டதாகவும் தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை சாதாரண பொதுமக்கள் கப்பல்கள் மற்றும் நாடுகளான குவைத் பஹ்ரைன் ஆகிய நாடுகளை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டமையினால் ஈரானின் காஷ்மீர் தீவு மீது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஈரானிய ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் முறியடித்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எட்டு திக்கிலும் எமது ஆட்சி.

0: மனம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படியே நாங்கள் இருபத்தி மணி தேதிக்குள்ள வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணிக்கு இருந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. அவள் 3 மணி வரைக்கும் நாங்க 2 பேரும் இருக்க போறோம்
1: இல்லையா?
0: ஆமா, 3 மணி ஆக்கு 1 நிமிடம் கூட நாங்க 2 பேரும் இருக்க மாட்டோம். 3 மணி
1: நம்மளை
0: தாக்கிட்டாங்கன்னா ரைட், ஓகே, சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5 0-1-1 போல
1: 0-1-2-5-1-1
0: அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டதாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களையே ஒவ்வொன்றாக அப்படியே பட பட பட படன்னு அபுள் வாசிக்க ரொம்பவே அவளோட இப்ப நம்மளோட பேசுறதுக்காக.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: என்ன அடிக்க போற மாதிரி ஹலோ அப்படின்றீங்க?
2: ஒரு
1: ரவுண்ட் வரணும் ராவுமா,
0: நாங்க கொஞ்சம் பிஸி தானே.
2: அதான்
1: அப்புறம் எப்படி இருக்கீங்க ராவுமா தாத்தா?
2: பேசுவாரு
1: அத்திகாவா? என்ன ஸ்கூல்
0: போறீங்களா?
1: என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க?
0: சரி, ஓகே, ரொம்ப கியூட்டா அழகா பாடிருக்கீங்க.
1: சரி, அபிலாஷ் என்னன்னா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா படிச்சீங்க. காக்க பந்துச்சா அவங்க வீட்டுக்கு? சரிம்மா, சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன நீங்க சாப்பிட்டீங்க
2: இன்னைக்கு?
1: வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் சொல்லுங்கம்மா, தாரெல்லாம் மீக்கா ஸ்ரீதேவியோட பாட்டு கேக்கு.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. இளவரக்கம் பாடல் விரும்பி கேட்கலாம். ரொம்ப அழகா இனிமையா பாடிட்டு அப்படியே பேசிட்டு போயிருந்தாங்க
1: இல்லையா? மயிலே மயிலே செய்தி செல்ல வாண்டி செல்லிக்கா,
0: உங்களுக்கு கூட்டமா இருந்தது எனக்கு நான் தெரியல.
1: ஒண்ணும்
0: இல்ல, இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வரலாம் இல்லையா?

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: பாலகிருஷ்ண
1: குமாரி, எப்படி இருக்கீங்க? ஹீரோ கோலே
2: நல்லா இருக்கேம்மா.
0: சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, திருமணம் முடிக்கிறது சரியா தவறா?
2: அதாவது
1: நாங்க நிதாசா இருக்க கூடாது என்ற ஆசை உங்களுக்கு என்ன? ஐயோ, எனக்கு இந்த நிலைமை உங்களோட புருஷனுக்கு என்ன நிலைமை ஆகும்? ரொம்ப சந்தோஷம். அதே சூப்பர்
2: திருமணம்
1: பாருங்க தெரியும் அல்லஹா பார்த்தா ஸ்ரீதேவி
2: கந்தசாமி.
1: சரி சீதே, எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? இந்த இரவோலே
2: நல்லா இருக்கேன் சாமி.
1: சரி சீதே, சாப்பிட்டீங்களா?
2: மகள் சுஜிமா
0: சந்தோஷமான வணக்கங்களோடு மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான மதிநேர் வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அபுல் மற்றும் சிவானி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்தில் இருந்து சரவணன் அமுதா வந்திருக்கிறாங்க. அதே போல தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். அன்பான மதிநேர வணக்கங்களோடு அம்பைத்தனிலிருந்து பனிமலை விஜய் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு விளங்குட தோட்டத்தில் இருந்து நிமல்குமார் வந்திருக்கிறார். அதே போல மீப்படி கந்தையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பிரசாந்த் வந்திருக்கிறாரு. அமர்புலம் சிங் லடி சுரேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் இருவருக்கும். அம்மா தவமினி, தயாமினி, சார்ஜன் பன்குடாவிலி, அழகசுந்தரம் ஐயா மற்றும் கல்லடி முகத்வாரம் பூவிந்து, அதே போல செங்கடி ஸ்ரீமுருகன், செங்கடி குமார், ஏராவூர் கந்தையா சுதர்ஷன் ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு.
1: அதே மாதிரி நீங்களும் உங்களோட பேர் வழியெல்லாம் செல்லணும்னு சொன்னா இந்த பக்கம் டப்பு டப்பு டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா ஆட்சிக்கா உங்களோட பேர் வழி நாங்க வாசிப்போம். அதுக்கு என்ன செய்யணும் ஸ்ரீதேவி?
0: Facebook முகமா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல வாசந்தம் எஃப்எம் உடைய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0125 0101
1: அப்படி மீனா 0102 71111 இருக்கு.

0: வசந்தம் எஃப்எம்.
1: பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்சா

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றன.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: நடைபெற்று முடிந்திருக்கிறது. இரண்டாவது வேலை திட்டமாக இந்த இரண்டாவது வேலை திட்டமாக பாடசாலையாக கடுவெளி போமிரிய தேசிய பாடசாலையில் இன்றைய வேலை திட்டம் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்வி வலயத்திற்குட்பட்ட 24 பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வெளித்திட்டத்தை நாங்கள் காலை பொழுதிலிருந்து மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். இன்றும் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். கிங் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்காண்ட ஐடிஎன், அதே போல இலங்கை போலீசார், அதே போல எங்களோடு கல்வி அமைச்சின் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து கொண்டு வெளித்திட்டத்தை மிக சிறப்பாக முடித்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த வீதி விபத்துகள், போக்குவரத்து சம்பந்தமான பல தெளிவூட்டல்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கியிருந்தோம். கருத்தரங்குகள், செயலமர்வுகள் மூலமாகவும், அதே போல வீதி நாடகம் மூலமாகவும் இன்றைய நாளிலும் பல தெளிவான விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை பொறுத்தவரையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துகளை தடுக்கும் முகமாகவும், கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளும் முகமாகவும் இலங்கை அரசாங்கமானது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் வேலை திட்டத்தை நாடுபூராகவும் நடத்தி கொண்டிருக்கிறது. பொறுப்பா இந்த ஊடகம் என்ற ரீதியில் நாங்கள் அவர்களோடு இணைந்து நாடுபூராகவும் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு இது சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே வெற்றிகரமாக இந்த இரண்டாவது பாகத்தின் இரண்டாவது வேலை திட்டமும் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. எனவே இன்றைய நாள் இணைந்து கொண்ட பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரம் கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள், அதே போல எங்களோடு இணைந்து கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா செயலக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு பாடசாலையிலிருந்து உங்களை அன்போடு சந்திக்கின்றோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி அபுல். முக்கியமான ஒரு விடயத்தை சிறப்பான முறையில செய்துட்டு வந்திருக்காங்க இல்லையா?
2: இவ்வளவு ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. என்ன
0: நிச்சயமாக இந்த வீதி விபத்துக்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், எல்லா உயிர்களுமே பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த டேக் கேர் வேலை திட்டத்தினுடைய முதல் காரணமாக முக்கிய காரணமாகவும் இருக்குது இல்லையா?
2: நிச்சயமாக நிச்சயமாக
0: தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது மாதிரி நேர குதுக்கலாம்.

0: சிவனும் ஸ்ட்ரக்சரும் சேர்ந்தா எப்படி மாசா இருக்குமோ அதே மாதிரி அபுல் ஹாசனும் சிவானியும் சேர்ந்தா
1: இறுதி
0: நேரம் இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் இருவருக்கும், சிவானி மேடம் அபுல் ஹாசன் தம்பி இருவருக்கும் அன்பான வணக்கம்.
3: வணக்கம் நானா, வணக்கம் நானா, தார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
3: குறை ஈரகுல? கம்பால மழையா, வெயிலா, புயலா, காத்தா, சுனாமியா, சுனாமியா?
2: கம்பால ரெண்டு, மழையுமே மழை முழுது வெயிலும் இருக்கு
3: ரெண்டுமே. அப்ப குளிச்சு போட்டு வந்து வெயில காய வேண்டியதா என்ன?
2: ஓ, குளிச்சு போட்டு வெயில காய வேண்டியதா?
3: நன்றி.
2: பாட்டு கேக்கிறதுக்கே
3: வேணும்னா கடன் கேக்கிறதுக்கா?
2: கொழும்பு கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத், அவர்கள் செல்ல மாலுக்காகவும், சோப்பூர் ஹனிபா சார் அவர்களையும், சகோதரி மாவனிலை நிஷா, திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழி, மருதமுனை கலீல், நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஈழனையா, சாய்ந்தமரது நபீலா, இவர் அனைவரையும் சேர்த்துக் கொண்டு உங்கள் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்த உங்கள் இருவருக்கும் அன்பான நன்றியும் வணக்கம்.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி. பேசினாரு
0: இறுதி நேரத்துல தரமா பேசிட்டு போயிருக்காரு இல்லையா? இந்த நேரம் அபுல் கொழும்பு 11 இருந்து சுரை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்காகவும், அதே போல விக்கி, வசால், சுரேஷ், கண்மணி,
3: ராஜாருண்டிவாங்க.
0: ஒரு சூப்பரான பாடல்.

0: வழக்கவிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றோம். இன்று நலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் அஜய் ருஃபினா மற்றும் அஜய் அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நான்
0: என்றென்றும் உங்கள் அன்பின் அஜய் ஸ்ரீபானி. நன்றி சொந்தங்களே.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நன்றி சிவானி, நன்றி கபில்ஹாசன். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து மனதிற்கெல்லாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு வணக்கம் அஸ்வின்.
1: வணக்கம் ருபீனா. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது. வணக்கங்கள். 5 மணி வரைக்கும் அப்படியே போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கப்போறோம்.
0: நேரம் 3 மணி.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகிய இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: இலங்கை உட்பட 60 நாடுகளிலிருந்து அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை உட்பட மேலும் 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்கவும் பிரேரிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: தாய்லாந்தின் ராணி சுதிடாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகள் சிலருக்கு மன்னர் மகா வஜ்ரலங்கோன் பொதுமன்னிப்பு வழங்க தீர்மானித்துள்ளார். பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டவர்களில் தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ரா அரசு பொதுமன்னிப்பின் கீழ் தனது எஞ்சியுள்ள சிறை தண்டனை காலத்திலிருந்து விடுவிக்கப்படவுள்ளதாக அந்நாட்டு நீதித்துறை அமைச்சர் ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். செப்டம்பரில் முடிவடையவிருந்த ஓராண்டு சிறை தண்டனையில் சுமார் 3 மாதங்கள் வரை தக்ஷின் சினவாத்ராவுக்கு எஞ்சியுள்ளது. எனினும் அவர் முறையாக விடுவிக்கப்பட்டு தனது மின்னணு கணுக்கால் வளையத்தை அகற்றுவதற்கு முன்னர் சில நிர்வாக நடைமுறைகள் காணப்படுவதாகவும் தாய்லாந்து நீதித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகிய இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: ஏராளமான விடயங்களை வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
1: சரி, இந்த திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டு செய்திகள், அதே போல குட்டி ஸ்டோரி மற்றும் முக்கியமான பல விடயங்கள் போலவே இன்றைய தினமும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக விளம்பரத்தார்
0: இந்திய உலக தகவல்கள், அது மட்டுமல்லாம நடக்க இருக்கிற நடந்து முடிந்த பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைய நாள பேச போறோம்.
1: சரி, இதை தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருப்போம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: சரி, அப்படி 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகள்ல வசந்துடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ருஃபினா, என்ன விஷயங்கள் என்று போட்டு தாக்க போறோம்?
1: சரி, ஆரம்பத்தில் முக்கியமான விடயம், அதாவது வந்து அஸ்வின், வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து தெளிவூட்டும் விஷயட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். இந்த டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக நாங்கள் முக்கியமான விடயங்களை,
0: ஸ்ரீலங்காவினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் சுயாதீன ஊடக வலையமைப்பு வந்து தன்னுடைய செயற்திட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு செயற்திட்டம்.
1: சரி, கண்டிப்பா. அதாவது வந்து நாங்களும் வந்து பார்த்தவன் சொன்னா அடிக்கடி ஞாபகப்படுத்துறது எங்களுடைய வசந்தத்துல என்ன அப்படின்னு சொன்னா, வீதிகளில் பயணிக்கிற நேரங்களை வந்து நாங்க மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும். அதே நேரம் வாகன சாரதிகளும்
0: வாகனத்துல, அதாவது மோட்டார் சைக்கிள்ல பயணிக்கக்கூடியவங்க வந்து ஹெல்மெட் அணியணும், கார்ல போறவங்க வந்து சீட் பெல்ட் அணியணும். அந்த மாதிரியான அந்த வாகனத்துல பயணிக்கும் போது உங்களுக்குரிய அந்த ரூல்ஸை வந்து நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இதர வரக்கூடியவங்களுக்கும் அது பாதுகாப்பு.
1: சரி, எங்கள் பாதுகாப்பு வந்து எங்களுடைய கைகளில் இருக்கு அப்படின்றதை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா போட்டு தாக்கு நிகழ்ச்சியில வந்து நாங்க என்னென்ன விடயங்கள் சொல்ல போறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து ஆரம்பத்திலேயே நாங்க சொல்லிடலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக. என்ன அப்படின்னு சொன்னா, குவைட்டின் வந்து சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் வந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை வந்து இன்றைய தினம் வந்து நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வின், சிலர் வந்து காயமடைந்து இருக்கிறாங்க. தற்போது விமான நிலையம் வந்து மூடப்பட்டிருக்கு. குறித்த விமான நிலையத்திற்கு வந்து விமானங்களும் வந்து வேறு இடங்களுக்கு வந்து திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா விமான நிலையத்தின் வந்து T1 முனைய கட்டிடத்துக்கும் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா வந்து பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையை மேற்கோள் காட்டி அந்த நாடு ஊடக ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு. முன்னதாக பாத்தீங்கன்னா குவைட் நோக்கி ஈரானினால் வந்து ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளை வந்து இலக்கை அடைய தவறின, அப்படி இல்லைன்னு சொன்னா நடுவழியில் வந்து உடைந்தன என்றும் வந்து பஹ்ரைன் வந்து இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் வந்து அமெரிக்கா மற்றும் பஹ்ரைன் படைகளால வந்து இடைமறித்து அழிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கூட அமெரிக்க ராணுவம் வந்து தெரிவித்திருந்த விடயம் கூட எல்லோருக்குமே தெரியும். சரி, இது இப்படி இருக்கு. ஈரான் பிராந்திய அண்டை நாடுகள் மீது வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து ஏவிய போதிலும் வந்து அவை அனைத்தும் இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாக வந்து அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் வந்து மேலும் சொல்லியிருந்துச்சு. ஈரானின் இந்த தாக்குதல் வந்து தாக்குதல் முயற்சிக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் வந்து காஷ்மீர் தீவில் வந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதோடு ஈரானின் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் வந்து ட்ரோன்களையும் வந்து முறியடித்துள்ளதாக வந்து கூறப்படுகின்றது.
0: சரி, அது மட்டுமில்லாமல் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ருஃபினா, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான், இலங்கையில வந்து எப்பவுமே தங்கத்தினுடைய விலைகள் ஏற்றிறக்கத்தோடுதான் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக. அந்த அடிப்படையில் இன்று நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலையானது 138,680 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்கம் 1 கிராமினுடைய விலை 48,710 ரூபாவாக காணப்படக்கூடிய அதே நேரம் 24 கரட் தங்க பவுன் 1, அதாவது 8 கிராம் தங்கத்தினுடைய விலை 389,600 ரூபாவாக பதிவாக இருக்கிறது. அதே போல 22 கரட் தங்கத்தினுடைய விலை 1 கிராமினுடைய விலை 44,660 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தினுடைய பவுன், அதாவது 8 கிராம் 22 கரட் தங்கத்தினுடைய விலை 357,250 ரூபாவாக பதிவாக இருக்கிறது. 21 கரட் தங்கம் 1 கிராமினுடைய விலை 42,630 ரூபாவாக பதிவாக இருக்கக்கூடிய அதே நேரம் 21 கரட் தங்க பவுன் 1, அதாவது 8 கிராம் 21 கரட் தங்கம் 341,000 ரூபாயாக பதிவாக இருக்கிறது.
1: சரி, இவ்வளவு நாட்களை வந்து தங்கத்தின் விலை வந்து இன்னும் அதிகரிக்குமா?
0: அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது,
1: கண்டிப்பா கூடுதலான வாய்ப்பு அப்படிதான் இருக்கு. எனவே வந்து தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சொந்தங்கள் இணைந்திருங்க. மேலதிக எல்லா விவரங்களும் வந்து தொடர்ந்து வரும்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் விருது பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

வச்சிருக்கீங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வத்தனம் எஃப்எம் நேரம் இப்போது 3:36 இந்த நேரம் அஸ்வின். அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் பாத்தீங்கன்னு சொன்னா, தற்போதைக்கு வந்து பேருந்து கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்புல வந்து தொடர்ந்து அவர் வெளியிட்டிருக்கிற கருத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தற்போதைய பேருந்து கட்டண திருத்த சமன்பாட்டின் படி பாத்தீங்கன்னா, பேருந்து கட்டணங்கள் வந்து திருத்தப்படும். எரிபொருள் விலை அதிகரிப்பால பேருந்து கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அவர் சொல்லியிருக்கிறாரு. பேருந்து கட்டணங்கள் வந்து சமன்பாட்டின் படியே அதிகரிக்கப்படும். அதன்படி எரிபொருள் விலையில் 4% அதிகமாக மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே பேருந்து கட்டணங்கள் வந்து திருத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தற்போது அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை உயர்வு அந்த வரம்பை தாண்டாததால பேருந்து கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு.
2: சரி, அது மட்டுமல்லாமல் சில வாகன இறக்குமதியாளர்கள் வந்து எதிர்காலத்தில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி நுகர்வோரை தவறாக வழிநடத்தி வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான தேவையற்ற அச்சத்தை சந்தையில் உருவாக்குவதன் மூலமாக நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்க தூண்டப்படுவதாகவும், இதன் காரணமாக மாற்று விகிதங்கள் மீது தேவையற்ற அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட கொள்கை உடன்படிக்கைகளின்படி எதிர்காலத்தில் வாகனங்கள் அல்லது வேறு எந்த பொருட்களது இறக்குமதியை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது என்றும் ஆளுநர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் கடந்த 2025 ஜனவரி மாதத்தில் அவரால் வெளியிடப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ அறிவிப்புகளில் கூட புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: தோட்டத்தாக்கு நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக நாங்களும் இணைந்திருக்கிறோம். இப்போது 3:48 ஆகின்றது. சரி அஸ்வின், உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா?
1: யாருக்குதான் ஆசை இருக்காது ரூபினா?
0: சரி ஓகே, சரி ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான விடயம் வந்து, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்சிட் இல்லாம இலங்கையிலிருந்து ஸ்ட்ரைட்டா ஆஸ்திரேலியாக்கே போயிடலாம். சரி, இலங்கை ஆஸ்திரேலியாவிடையே வந்து நேரடி விமான சேவை வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் முதல் வந்து ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விடயம் வெளியாக இருக்கு. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில இருந்து இலங்கை ஆஸ்திரேலியாவிடையே நேரடி விமான சேவைகள் வந்து ஆரம்பிக்க ஜெட்ஸ்டார் ஏர்வேஸ் வந்து இறங்கி இருக்கிறதாவது வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரடி விமான சேவைகளை வந்து சிட்னி மற்றும் மெல்பர்னுக்கு வழங்கி வருவதுடன் வந்து இணைந்ததாக இந்த சேவைகள் வந்து இடம்பெறவிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சூப்பரான விடயம் வெளியாகி இருக்கு.
1: இடையிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் வழியாக இருக்கிறது. நேற்று நாளிலே பேசப்படக்கூடியதாக இருந்தது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசித்ரா தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் பற்றி நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கக்கூடிய ஊடகவியலாளர் மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை எமக்கு உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை. எனினும் கூட அறிய முடிந்த வரையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் மாணவர்கள் தான் இந்த விசா கூட்டை மிக அர்ப்பணிப்போடு உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த நல்லிணக்க முயற்சியை சீர்குலைப்பதற்காக ஏதேனும் ஒரு சில தரப்பினரால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட சதி செயலாய்வு என்பது குறித்து காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து பல கோணங்களில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் என அவர் சொல்லியிருக்கிறார்.
0: நேரம் இப்போது 3:50 நிகழ்ச்சி நாங்கள் அடுத்து கேட்க போறது இந்த மனத்தியாளத்தின் ஸ்டார் ஆஃப் திரே பாடல்.
1: இன்றைய மனத்தியாளத்தின் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம்.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் 2026-2027 பருவகாலத்துக்காக தேசிய வீரர்கள் ஒப்பந்தத்தில் 46 வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் லசித் குருஸ்புல்லே காமில் மிஷார இஷித்த விஜய் சுந்தர வனுஜ ஷஹான் திலும் சுதீர தரிந்து ரத்நாயக் ஆகிய வீரர்கள் தேசிய வீரர்கள் ஒப்பந்தத்தில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஐபிஎல்லில் விளையாட தனக்கு ஆட்சேபனை இல்லை என்ற சான்றிதழ் வழங்காமல் இருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த பின்னர் வாபஸ் பெற்ற வேகப்பந்து வீச்சாளரும் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறுகிறார். ஒப்பந்த காலம் 2026 ஏப்ரல் 1st திகதியிலிருந்து 2027 மார்ச் 31st திகதி வரையாகும். தேசிய அணிகளில் இருக்க வேண்டிய ஆற்றல் வெளிப்பாடு, நிலையான திறமை வெளிப்பாடு, உடற்தகுதி, திறன் மற்றும் மூலோபாய தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வீரர்கள் A1, A2, B1, B2, B3 மற்றும் மத்திய ஒப்பந்தம் ஆகிய அடுக்குகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
4: சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் மற்றும் கட்டார் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாஷிம் அல் தானி ஆகியோருக்கிடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிராந்தியத்தின் ஆன்மீக நிலவரங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்து பரிமாற்றம் மேற்கொண்டதாக சவுதி வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் மீள் நடவடிக்கைகள் தொடர்பாக குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகளில் கவலைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளமை முக்கிய விடயமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தான செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்த்து 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: தொடக்க நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். நீர்விப்போது மாலை 4:10 ஆகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்து இந்த பணத்தில ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திருத்தம் நாளைய தினம் வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதிய விலை வந்து நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி லிட்ரோ நிறுவனம் வந்து அறிவித்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சரி, அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கிறது. நாட்டினுடைய தேவைக்கேற்ப அரிசியை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் சந்தையில் இருக்கக்கூடிய சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகளுக்கு மாற்றீடாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 120,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவை ஏற்பட்டால் மாத்திரமே அரிசி இறக்குமதி செய்வது குறித்து ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் இதுகுறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெல்லை அரிசியாக மாற்றுவதற்கும் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்வதற்கும் கூட்டுறவும் மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் நேரடியாக தலையிட்டுள்ளதாக அமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். விவசாயிகளிடமிருந்து 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 220 ரூபாய் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்து அவற்றை சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக நுகர்வோருக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லை உலர்த்துதல் களஞ்சியப்படுத்தல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் ஊடாக 1,000,000,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தின் போது தெரிய வந்துள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது.
0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
8: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
9: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை
10: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
11: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
12: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
13: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
14: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சுயாதீன ஊடகம் வலயம் முன்னெடுக்கக்கூடிய அந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய அந்த செயற்திட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது நீங்களுமே செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாகனங்களில் பயணிக்கும் போது, மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணிய வேண்டிய அந்த அவசியத்தை வந்து நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வாகனம், அதாவது வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத சிறுவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறாதவர்களுக்கு வாகனங்களை கொடுப்பதை வந்து நீங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். அத்தோடு கார்களில் பயணம் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதையை கடக்கும் போது சிறுவர்கள் பெரியவர்கள் கூட பாதையை கடக்கும் போது மஞ்சள் கடவையால் மட்டுமே கடக்க வேண்டும். எப்படியான அந்த சாலை விதிமுறைகளை நீங்கள் பேண வேண்டும் அப்படின்றத மீண்டும் மீண்டுமாக கூறிக்கொள்ளுகிறோம். சரி, இன்றைய செய்திகளை பொறுத்தளவில் குருநாகல் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கலனிகுமாரி என பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய தொடருந்து ஓட்டுநர் எவரும் இல்லாமல் தானாகவே முன்னோக்கி நகர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மீனகை அதிவாக பேருந்துடன் அது மோதவிருந்த பெரும் விபத்து தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த 28 இரவு 9:30 மணிக்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த எதிர்பாராத விபத்து பதிவாகி இருக்கிறது. இச்சம்பவம் குறித்து தொடருந்து தினைக்களம் தற்போது சிறப்பு விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. காலை குருநாகலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கவிருந்த இந்த தொடருந்து வழக்கம் போல இரவு நேரத்தில் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது தொடருந்தின் பிரேக் செயலிழந்திருக்கிறது. அது எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி பொதுகர திசையை நோக்கி தானாகவே நகர தொடங்கியிருக்கிறது. தொடருந்து நிலையத்தில் எவருமின்றி தொடருந்து முன்னோக்கி சுமார் 100 மீட்டர் தூரம் சென்ற பின்னர் தான் அதிகாரிகள் கவனித்திருக்கிறார்கள். உடனடியாக செயல்பட்ட தொடருந்து நிலைய அதிபர் உள்ளிட்ட ஊழியர்கள் கட்டுப்பாடின்றி நகர்ந்த இந்த தொடருந்து குருநாகல் தொடருந்து நிலையத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நைலிய தொடருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மலை போன்ற மேடான பகுதியில் ஏறி தானாகவே நின்றிருக்கிறது. டயர்கள் தொடருந்தை நிறுத்த கடுமையாக முயற்சித்த போதிலும் அந்த ஊழியர்கள் அது தோல்வியில்தான் முயற்சி அடைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கொழும்பு கோட்டையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மீனகையா அதிவேக தொடருந்து பொதுகர தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி மீண்டும் குருநாகலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. நிலைமையை உணர்ந்த பொதுகர மற்றும் குருநாகல் தொடருந்து நிலைய அதிபர்களும் தொடருந்து திணைக்களத்தின் பிரதான செயல்பாட்டு அலுவலக அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு தொலைபேசி மூலம் மீனகையா தொடர்ந்தின் ஓட்டுநரை தொடர்பு கொண்டிருந்தார்கள். தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக செயல்பட்ட ஓட்டுநர் கலனிகுமாரி தொடருந்துக்கு மிக அருகில் மீனகையா தொடருந்தை நிறுத்தியிருக்கிறார். தொடருந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் இந்த உடனடி மற்றும் கூட்டு தலையீடு காரணமாகத்தான் ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தொடருந்தில் குறைந்தபட்சம் கை பிரேக் கூட போடப்பட்டிருக்கவில்லை என சந்தேகிக்கப்படுகிறது. அல்லது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடந்ததா என்பது குறித்தும் தொடருந்து திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.

வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. GI பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். 0591 79 76 38.

கனவு கலையாதே திரைப்படத்திலே அப்படி அழகாக ஒளி தோய்ந்திருக்கிறது பாடல். சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்தனுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடன் இருந்தாலும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. ஜெர்மனியிலே 2025 நிலவரப்படி 13 மில்லியன் மக்கள் வறுமையில் வாழ்வதாக தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஒரு தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனியை மையமாக கொண்டு பாரிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷனும் தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு 2025 நிலவரப்படி ஜெர்மனியில் 13.34 மில்லியன் மக்கள், அதாவது 16.1% பேர் வறுமையில் வாழ்வதாக ஜெர்மன் பெடரல் புள்ளியியல் அலுவலக தகவல் தரவுகளை அடிப்படையாக கொண்டு தெரிவித்திருந்தது. 2020 பிறகு வறுமையில் வாழ்வோர் எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. 2025 தான் இந்த நிலையில் பாரிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் அமைப்பின் நிர்வாக இயக்குநரான ஜோஹிம் ரோக் அரசு மக்களுக்கு வழங்கி வரக்கூடிய உதவிகளை நிறுத்த வேண்டாம் என கூறியிருக்கிறார். அப்படி அரசு வழங்கக்கூடிய உதவிகள் நிறுத்தப்பட்டால் நிலவை மேலும் மோசமாகிவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரையறையின்படி ஒருவரின் குடும்ப வருமானம் தேசிய சராசரி வருமானத்தில் 60% குறைவாக இருந்தால் அவர் வறுமையின் அபாயத்தில் இருப்பதாக கருதப்படுகிறார். 2025 தனியாக வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கான வருமான வரம்பு மாதத்துக்கு 1445 யூரோக்களாக இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி இன்றைய தினம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய 4 நாணய மாற்று விகித அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328 ரூபாயாகவும் அதன் விற்பனை விலை 337.97 ரூபாயாகவும் பதிவாகியிருக்கிறது. நேற்றைய தினம் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 326.75 ரூபாயாகவும் டாலர் ஒன்றின் விற்பனை விலை 336.60 ரூபாயாக பதிவாகி இருந்தது. இதேவேளை நாணய மாற்று விகிதத்தின்படி ஸ்டேர்லிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 440.10 ஆகவும் விற்பனை பெறுமதி 455.80 ஆகவும் பதிவாகியிருக்கிறது. இதேவேளை நாணய மாற்று விகிதத்தின்படி ஸ்டேர்லிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 440.10 ஆகவும் விற்பனை பெறுமதி 455.80 ஆகவும் பதிவாகியிருக்கிறது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 235.65 ஆகவும் விற்பனை பெறுமதி 245.03 ஆகவும் பதிவாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 232.62 ஆகவும் விற்பனை பெறுமதி 244.61 ஆகவும் பதிவாகியிருக்கிறது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 254.33 ஆகவும் விற்பனை பெறுமதி 265.54 ஆகவும் பதிவாகியிருக்கிறது.

ஜாலிக்கு ஆரம்பிக்கிறது பாடல் சங்கமம் திரைப்படத்துக்காக சந்தோஷமாக இதுவரை நேரமும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இதுவரை நேரமும் இணைந்திருந்த அத்தனை சொன்னங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள வருகிறார் ஆர்ஜி

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ஒரு தசாப்தத்தின் பின்னர் ஏற்படும் மிக வலுவான எல்நினோ நிலைமையின் தாக்கம் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையில் வறண்ட காலநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக உள்நாட்டு வானிலை அவதானிப்பு திணைக்களமும் தெரிவித்துள்ளது. எல்நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை சாதாரண அளவை விட அதிகரிப்பதன் மூலம் உலகளாவிய வானிலை வடிவங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு இயற்கை நிகழ்வாகும். இதன் விளைவாக கிழக்கிலிருந்து வீசும் காற்று நீரோட்டங்கள் வெப்பமான அலைகளை ஆசிய பிராந்தியத்தை நோக்கி திருப்புவதற்கு செல்வாக்கு செலுத்துவதுடன் சம்பந்தப்பட்ட காலப்பகுதியில் வளிமண்டல வெப்பநிலை சாதாரண மதிப்பை விட அதிகமாக அதிகரிக்கும். ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டிருந்த குவைட் ஏர்வேஸ் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குவைட் சர்வதேச விமான நிலையம் அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சேதங்களை மதிப்பீடு செய்து விமான நடவடிக்கைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை அடுத்து டெர்மினல் 4 விமான சேவைகள் மீளத் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட ஈரானின் வணிக கப்பல் மற்றும் தகவல் தொடர்பு கோபுரம் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த மனிதாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனிதாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரைக்கும் 102.6 102.8 அலை வரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலேயே ஒரு நேர் வந்திருக்காங்க, யான்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை நேர வணக்கம் அக்கா. பாராட்டு சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? சிரிப்பிலேயே விலகுது. சரி, இப்ப அடுத்தும் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடிய மாதிரிதான் ஒரு பாடல் வருது. கண்டிப்பா டான்ஸ் பண்ணுங்க. சரியா? சரி சிவகுமார், படத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: பாடலை கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், சிரிசான், மதுசானுக்காகவும், திருப்போ டீன்சன், கண்ணத்தர், வசந்த செல்வனுக்காகவும், சுசானி, கவிதா, நலிந்த, சத்யாக்காகவும், திருப்போ அசோக்குமார், அனைத்து நேர்மும் கேட்பாங்க.
0: சரி, நன்றி. அப்படியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா. நன்றி.
0: நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:15.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
4: கிட்டப்பா

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
3: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்
1: வணக்கம்
0: அன்பான மாலை நேர வணக்கம். பாலகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க பாலகிருஷ்ணன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியே போயிட்டாரு. சரி, அவர் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாரோ அவங்க அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக.

0: சந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நாடு முழுவதும் 102.2 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினோடாக வசந்தம், ஹலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உமாச்சந்திரன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா உமாச்சந்திரன்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் சொல்லுங்க. சரி சரி உமாச்சந்திரன், பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 இருந்து மோதிரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் கொட்டகலை டிரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஊருக்கோட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புவனேஸ்வரி மங்கையரசி நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி அக்கறை பெற்று பொப்டில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தின் நிகழ்ச்சிகளோடு இணைந்துள்ளேன், இனிமையான பாடல் ஒண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டைமணால இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க, 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரண கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். ஒழிக்கும் பாடல் இது இருவர் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் மட்டுமில்ல, 9 மணி வரைக்குமே இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் கால் பண்ணுங்க. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கைக்கு ராமன், ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாம், இரவு நீங்கள கிழமைக்காக இருக்கின்றேன். வசந்தம் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது.
0: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஆம், பாடல் பிடிச்சிருக்கின்றது. எங்களை இரவு கிழமை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது.
0: சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நீங்க
1: டீ இப்போதான் குடித்தோம்.
0: மற்றும்
1: அதே போல பாண்டியப்பில் இருக்கின்ற மற்றும் மட்டக்கள் தன்னாமணி வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜாய்
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:14.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5-6.

தேசத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: நியூ திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது?
1: நிசாம் பேசுறேன் அக்கா.
0: நிசாம், எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கீங்க நிசாம்?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கும் கடையிலயா? கடையில தான் இருக்கீங்க. கடையில இருந்து சத்தமா பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா, இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு எங்க சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிசாம்?
1: ஓ, டீ எல்லாம் இப்பதான் குடிச்சேன். நீங்க குடிச்சிட்டீங்களாக்கா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் நிசாம்.
1: சரி,
0: அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஆனந்தி அக்கா. உங்களோட வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
0: எங்க வீட்லயும் நல்லா இருக்காங்க. அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி? மழையா இல்லாட்டி வெயிலா?
1: மழையும் வெயிலும் மறுவா நிக்குது,
0: வெயிலும் அடிக்குது.
1: ஆமாங்க,
0: என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எல்லாம் செய்தேனா?
1: ஆமா அக்கா.
0: சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க நிசாம்?
1: எனக்கு ஒரு அக்கா பாடல் ஒன்னு தாரீங்களா?
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: சத்தியம் படத்துல செல்லம செல்லம செல்லம உன்னை கொண்டு செல்வேன்.
0: அப்படியா?
1: ஆமா அக்கா.
0: சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரி அக்கா.
0: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், வசந்தம் சொந்த அனைவருக்காகவும், சிவானி அக்காக்காகவும், கண்ணத்தோட எங்கட நிசாம் மச்சன், சாஜயன் தாத்தா, ஷரீன், சப்ராஸ், சைலான், அம்பாஸ், எல்லாருக்காகவும் கேட்போம் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமே.

நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நிகழ்கிறது பாடல் கந்தசாமி திரைப்படத்திற்காக. நேரம் மாலை 6:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: அன்னியன் திரைப்படத்திற்காக ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 மெட்ட அலைவரிசையினூடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: அன்பான வணக்கம்க்கா, வேதமலை ஹரிதரன்க்கா.
0: ஹரிதரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: எங்க போனீங்க இவ்வளவு நாள்? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: மல்லிகா
0: பாடலா?
1: ஆமாக்கா.
0: யார் அந்த மல்லிகா?
1: அந்த மல்லிகா இன்னைக்குதான் கண்டேன்.
0: அப்படியா? சரி சரி, அதுக்காகத்தான் இந்த பாடலாம். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரிக்கா, சரிக்கா.
0: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கலை இணைந்திருக்காங்க, ராஜகிரியில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி என்று சொல்லி பருத்தி துறையில இருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி அட்டம்பிட்டியில இருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் மக்கா. அப்புத்தலை புதுக்காடிலிருந்து ரஜினி மற்றும் லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா, கவிஷான் மற்றும் அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, குட் ஈவினிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி குறிஞ்சாங்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி இழிந்துள்ள எல்ஜில இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எஃப்எம் .lk. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8. திரை உலகின்

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். IMF-ன் 2 தவணைகளுக்கு ஒரே நேரத்தில் அனுமதி கிடைத்தமையினால் 695 மில்லியன் டாலர் திரை சேரிக்கு. சரியான அரசு நிதி கொள்கையூடாக நாட்டுக்கு நன்மை கிடைத்துள்ளதாக அமைச்சர் அனில் ஜயந்த தெரிவிப்பு. எல்நினோ தொடர்பில் ஐக்கிய நாடுகளிடமிருந்து உலகிற்கு எச்சரிக்கை. கோட்டாபய மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் 2 பேருக்கு வெளிநாட்டு பயண தடை. முப்படையினரின் பயன்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவின் டெல்லி நகரில் ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 21 பேர் பலி. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் இன்று ஆரம்பம்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கை திரைசேரிக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கூட்டத்தில் குறித்த மதிப்பாய்வுகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதி அளிக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதன் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வுகளை அங்கீகரிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கடந்த 27ஆம் தேதி கூடியதுடன் கூட்டத்தை தொடர்ந்து சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கான விதிமுறைகளை இலங்கை வலுவாக செயற்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி அகமுரா தெரிவித்தார். டித்வா புயல் மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஆபத்து நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2026ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 3% வரை மந்தமடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுலா வருமானம் குறைவடைந்தமை ஆகியவை அதற்கு காரணங்களாக அமையும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை தருவாயில் உள்ள போதிலும் கடன் ஸ்திரத்தன்மைக்கான ஆபத்து அதிக மட்டத்தில் காணப்படுவதனால் விலை ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்து நிதி கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி திருமதி மார்த்தா டெஸ்பாயோ வெல்தே மிச்சல் மற்றும் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று நிதியமைச்சில் இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்த்தா டெஸ்பே வெல்தே மிச்சல் ஆகியோருக்கு இடையில் நிதியமைச்சில் கலந்துரையாடும் இடம்பெற்றது. இலங்கைக்கு வழங்கிய 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒத்துழைப்பு தொடர்பில் அதன்போது பிரதி அமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்துக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்குள் உலகம் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய புதிய எல்நினோ காலநிலை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மாலை மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் வளிமண்டல் திணைக்களத்தின் எதிர்வுக்கூளர் பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயமான் அது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இன்றைய தினம் மேல் சபரகுமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேல் சபரகுமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரலி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டை ஊடறுத்து பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அஜித் விஜயமான சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் உலக கால்நிலை அமைப்பு எல்நினோ கால்நிலை குறித்து அறிவித்துள்ளதாகவும் தற்போது ஜூன் மாதம் என்பதால் எல்நினோ நிலை ஏற்பட்டால் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மழை கணிசமான அளவு குறைவடையும் எனவும் பெரும்பாலும் வறட்சியான நிலைமையே காணப்படும் எனவும் எல்நினோ நிலைமை ஏற்படுவதற்கான நிகழ்வதகவு தன்மை 82% கூடுதலாக காணப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களத்தின் எதிர்வுகூறல் பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயமான மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் உளவு பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் இருவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைகளுக்கு அமைய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயண தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அவருடன் இணைந்து மேலும் இரண்டு உயர் ராணுவ அதிகாரிகளுக்கும் இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணுவ கர்னல் அதிகாரி முகமது அன்சார் மற்றும் சில்வா என அழைக்கப்படும் முன்னாள் புலனாய்வு பிரிவு அதிகாரியான பிரேமானந்த உடலகம ஆகியோருக்கு இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த மூவருக்கும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைக்கு எதிரான வழக்கு இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்கள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்லும் அபாயம் இருப்பதால் அவ்வாறு நடந்தால் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையிலே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ உளவு பிரிவு பிரதானி சுரேஷ் சலை தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். சுரேஷ் சலை கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பதனால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய சுதந்திரமான சூழல் ஒன்று காணப்பட வேண்டும் எனவும் சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை சமர்ப்பித்துள்ளதால் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சலே சார்பிலான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிலைய பொறுப்பு அதிகாரியை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண விஜயசேகர திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். திருகோணமலை கருமலை ஊற்று பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு பின்னர் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசலை பிரதி அமைச்சர் பார்வையிட்டார். குறித்த பள்ளிவாசல் 1836 தனித்துவமான இந்திய சிற்பக்கலை நுட்பங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. 2008 குறித்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2014 ஆகஸ்ட் மாதம் 16 பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினரின் பிடியில் இருந்த காணிக்குள் நீண்டகாலமாக செல்ல முடியாதிருந்த நிலையில் கருமலையூற்று மக்கள் நேற்று அப்பகுதிக்கு சென்று பிரதி அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பள்ளிவாசலை மீண்டும் நிர்மாணித்து வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர உள்ளிட்டோரும் அதன் போது இணைந்திருந்தனர். இதேவேளை நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மக்கள் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. அதன்போது திருகோணமலை மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அச்சந்திப்பின் போது பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் யுத்த காலத்தில் முப்படையினரால் பயன்படுத்தப்பட்ட மக்களின் காணிகளை விரைவில் விடுவித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். குறித்த காணிகளை உரிய மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு சபையுடனும் ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடி அது தொடர்பான அடுத்த கட்ட இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். தேமட்டகுட பகுதியில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 19 உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் ஒலிபரப்பு இயந்திரங்களும் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேல்மாகாண குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பாலியகுட போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தேமட்டகுட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 19 உள்நாட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுமார் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய பம்பின் எனும் மாத்திரைகளும் 100,000 அதிகமானவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கனகராயன் குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். வவுனியா யாழ்ப்பாணம் A9 வீதியின் கனகராயன் குளம் பகுதியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மோட்டார் வாகனம் ஒன்று மோதுண்டுள்ளது. படுகாயமடைந்த அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கனகராயன் குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாரின் புதல்வனும் மற்றொரு இளைஞனுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கனகராயன் குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு காத்தான்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 6 பாலமுனை பகுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்த 34 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை காணி வளவில் இருந்த மரத்திலேறி கிளைகளை வெட்டி கொண்டிருந்த போது அவர் திடீரென கீழே விழுந்து படுகாயங்களுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்ட போதும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
1: வாட்ஸ்அப் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: இந்திய தலைநகர் புதுடெல்லியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் பரிதாகரமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுடெல்லியின் தென்பகுதியில் உள்ள மால்வியா நகரை அண்மித்த பகுதியில் கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் தீ பரவியது. குறித்த பிரதேசம் சனத்தரல் மிக்க பகுதி என்பதால் மாணவர்கள் மற்றும் இளம் தொழில்துறையின் மத்தியில் குறித்த பகுதி பிரபலமான பகுதி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 8 தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் 40க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லி போலீசார் அறிவித்துள்ளனர். தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களில் 23 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை யுக்ரைனை இலக்காக கொண்டு நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அதன்போது 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 130க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாஸ்கோ நகரை இலக்காக கொண்டு 2வது நாளாகவும் இரவு வேளையில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என யுக்ரைன் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 1 மாதத்துக்கும் குறைவான காலப்பகுதியில் கியூ நகரை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான தாக்குதல் இதுவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு முதல் ரஷ்யா யுக்ரைனின் பல நகரங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: சுற்றுலா இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இலங்கை நேரப்படி 8 மணிக்கு ஜமைக்காவில் ஆரம்பமாக உள்ளது. குசல் மெண்டிஸ் மீண்டும் அணித்தலைவராக நியமிக்கப்பட்டதன் பின்னரும் புதிய தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னரும் இலங்கை கிரிக்கெட் அணி விளையாடும் 1வது தொடர் இதுவாகும். இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் இதுவரை 10 ஒருநாள் சர்வதேச தொடர்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 6 தொடர்களை இலங்கை அணி வெற்றி கொண்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் 3 தொடர்களில் வெற்றியேற்றியுள்ளதுடன் 1 தொடர் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான இறுதியாக 2024 ஆண்டில் ஒருநாள் தொடர்ந்து நடத்தப்பட்ட நிலையில் இலங்கை அணி தொடரை 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இன்று களமிறங்கும் இலங்கை அணியில் பத்தும் நிஷாங்கா, காமிந்து மெண்டிஸ், குசல் மெண்டிஸ், பவன் ரத்நாயக, சரித் அசலங்க, ஜனித் லியனகே, வனிந்து அசரங்க, மிலான் ரத்நாயக, மகேஷ் தீக்ஷன, துஷ்மந்த சமீர, அசித பெர்னாண்டோ ஆகிய வீரர்கள் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: IMF-ன் 2 தவணைகளுக்கு ஒரே நேரத்தில் அனுமதி கிடைத்தமையினால் $695 மில்லியன் திரை சேரிக்கு. சரியான அரச நிதி கொள்கை ஊடாக நாட்டுக்கு நன்மை கிடைத்துள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜயந்த தெரிவிப்பு. எல்நினோ தொடர்பில் ஐக்கிய நாடுகளிடமிருந்து உலகிற்கு எச்சரிக்கை. கோட்டாபய மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் 2 பேருக்கு வெளிநாட்டு பயண தடை. முப்படையினரின் பயன்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவின் டெல்லி நகரில் ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 21 பேர் பலி. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் இன்று ஆரம்பம். இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். எமது மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

Hi, Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

நேற்றைய தினம் சீட்டிருக்கப்பட்ட அபிவிருத்திலோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அத்த கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 23, 65, 75, 76. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 23, 65, 75, 76. சூப்பர் பரிசு ரூபாய் 150 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,14,520 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 554 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற அத்த கோடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 16, 18, 21, 39. மீண்டும் ஒரு முறை ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 16, 18, 21, 39. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 30 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,65,53,160 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 33 லட்சம். எதிர்வரும் சீட்டிற்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 9, 31, 76, 77. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 9, 31, 76, 77. சூப்பர் கேஸ் சீட்டெழுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 1, 2, 9, 3. மீண்டும் ஒரு முறை ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 1, 2, 9, 3. சூப்பர் பரிசு ரூபாய் 1,301 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,81,800 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 1,305 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 9, 12, 57, 74. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 9, 12, 57, 74. ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 1, 9, 5. மீண்டும் ஒருமுறை 5, 6, 1, 9, 5. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 128 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 71,54,000 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 530 லட்சம். அடுத்த சீட்டிலுக்கான ஊதான சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 2, 3, 8, 2, 7, 7. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 2, 9, 8, 2, 7, 7. சூப்பர் பரிசு ரூபாய் 202 லட்சம், சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 37,39,680 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 203 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற சுப்பிரதன சம்பதலோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8, 2, 7, 7, 7. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8, 2, 7, 7. இன்றைய 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 56,96,760 ஆகும். அடுத்த சீட்டிழப்புக்கான ஜெயசம்பத ஊதான அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 9, 24, 50. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 9, 24, 50. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,10,920 ஆகும். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ,
வெற்றி இலக்கங்கள் 3, 48, 67, 72. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 48, 67, 72. சுப்பர் இலக்கம் 20. மீண்டும் ஒரு முறை சுப்பர் இலக்கம் 20. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொது ரூபாய் 2,913 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 13 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 16,03,040 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொது 2,922 லட்சம். எதிர்வரும் சீட்டிருப்பின் நீல நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.

0: 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: 102.6 102.8

அங்காடி திரு திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும் 102.6 மெட்டாலை வரிசைகளில் இணைந்திருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 9 மணி வரைக்கும் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். போது பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோடு முகநூல் வழியாக இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியில் இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்கிற. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நவீன் இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்காங்க மீன்பிடி கந்தையிலிருந்து. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மற்றும் அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துஷ்யாந்தினி லிதுஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வட்டுக்கோட விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இனிய இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் சூப்பர் என்று சொல்லி வாழ்த்துக்கள் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, இனிய இரவு நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். இது ரம்மி திரைப்படத்திற்காக கூட மேல கூட வச்சு. Yeah.

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய
1: பழக்கம்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: Live music streaming in Sri Lanka. Vasanta Vasanta FM 102.6 102.8.
1: இறை உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். ஒழிக்கும் பாடல் இது ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில்.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பிடுற வேலையா?
1: என்னத்தாயிருந்தாலும்
0: நேத்து செவ்வாய் ராகத்துல லைன் கிடைக்கலன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும்.
1: செவ்வாய் ராகத்துல கிடைச்சா போதான் கூடுதலா மன வருத்தம்.
0: சரி சரி பரவாயில்ல, நீ அடுத்த செவ்வாய் ராகத்துல பேசலாம். சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க
1: விஸ்வநாதன்? காவத்து நீலகம் ரம்சி குடும்பத்துக்காகவும், மருமகன் ஜெகன் குடும்பம், மருமகன் அருள் செடி குடும்பத்துக்காகவும், வானொந்த அருள்மொழி, உத்தாஸ் பேகம், உயதன், ஈரன், மர்சுக், சின்ன மகாதேவன், ராஜேஷ்மா, மூர்த்தி, இமானுவலியா, சோமசிரி, தயாலன், உமாச்சந்தர், பாபு, கிருஷ்ண பக்தன், ஸ்ரீகாந்த், பாதுகா சின்ன தம்பி மற்றும் பெண்டிக் தங்கத்துறை, பனாவத்த சரோஜினி, அன்பான அறிவிப்பால் ஆனந்த் மேடம், உங்களுக்கான பாடல் கேட்பேன் மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.

0: சிவகாசி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0700 75 00 01 0700 75 11 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். இல்ல வணக்கம்.
1: என்ன
0: சொல்லுது
1: வெயில்,
0: அப்புறம் என்ன மகேஷ் இன்னைக்கு சோகமா பேசுற மாதிரி இருக்கே,
1: என்ன
0: ஆச்சு, என்ன நடந்தது? அப்படியா, சரி. அப்புறம் மகேஷ் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்லக்கா, சாப்பிடுங்க.
0: அப்படியா, சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி,
0: பாய். இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வைக்க முடியுமா? ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சௌகமா இருக்கேங்கம்மா.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சத்தமா வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்கம்மா.
0: அப்புறம் சொல்லுங்க,
1: வீட்லாம் போகுது கேட்டுக்கிட்டு இருக்கோம்,
0: அதனால ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: வாழ்த்துங்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்த கண்டமைக்கு.

நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நிமல் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாவனல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மகிழ்வான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நம்பி கிராமம் மெரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அப்புதலையிலிருந்து வணக்கம் என்று சொல்லி ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தியக்கா அன்பான இரவு நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டார்வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி வேறுவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கருங்காலிச்சேலையிலிருந்து இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: மனம் கொத்தி பறவை திரைப்படத்திற்காக டி மானின் இசையில் ஒரு சுவரான பாடல் கேட்டு இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழிப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம். யார் இது
1: சொல்லுங்க பாப்போ?
0: ஆஷா. ஆஷா, உங்களை மறக்க முடியுமா? என்ன ஆஷா, அப்புறம் சொல்லுங்க. ஆஷா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க ஆஷா, சாப்பிட்டீங்களா? நான் இனிதான் போயிட்டு சாப்பிடணும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் என்னோட குட்டி பாபா சிவன் இருக்கு, மது இருக்காங்க, எல்லாரும் வசனம் கேட்டு இருக்கு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-775-0031 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: உள்ளடக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
3: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். ஒலிக்கும் பாடல் இது குரு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8.
3: லெஜண்ட் சார் நீங்க.
4: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சிறக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
5: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
4: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
5: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்த சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் சங்கர் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்த உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நானும் சங்கர் புஷ்பராஜ். இப்போது முதல் நீங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: அருமையான ஒரு பாடலோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கதைகள் கவிதைகள் எல்லாம் கேட்கறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312-2-775-0001 அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0312-2-775-111 அப்படிங்கிற இலக்கணங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இரவு பொழுதினில் நம் உறக்கங்களை கெடுத்து விடும் இல்லையா? யாரிடம் இதெல்லாம் சொல்வது அப்படின்னு தெரியாத நிலைமை. நம்மளோட பர்சனல் விஷயங்களை இன்னொருத்தட்ட பகிர்ந்துக்கிறதுனால மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்கும், கவலை இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பொழுது அப்படியே வானொலியில் வந்து பாடல்களை கேட்டுட்டு நம் இரவு நம்மோட அமைதியாக போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நினைவுகளை அழகாக மீட்டி பார்க்கதற்கும் பட்ட காயங்களுக்கு மருந்தாகவும் நிறைய பாடல்கள் தொடர்ந்து வர இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கான மாதிரியான பாடல்களும் வச்சிருக்கிறேன். நான் சங்கர் புஷ்பராஜ், தொடர்ந்து 12 மணி வரை உங்களோட இருக்க போறேன். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கால் பண்ணுங்க. கால் பண்ணி இந்த பாட்டு வேணும், எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது இப்படி ஒருத்தர் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்னோட. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க, சேர்த்துக்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததும் ஒரு பாடல் வரப்போகுது. இந்த பாடல் ஒரு மெலடியான பாடலான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பட் உங்கள் எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மெலடி அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் தயார் செய்யும் முயற்சியிலையும் இருக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்காக குஷி படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடின ஒரு பாடல் வரப்போகுது. கேளுங்க, தேவாவின் இசையில் கேட்டுட்டு அழைப்பினை ஏற்படுத்துங்க. என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்கள் மனதின் குறைகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம்.
1: யார்

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்

0: வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். தொலைவாக இருக்கும் உன்னோடு உரையாட தெரியாது போது, எங்கோ காற்றில் கேட்கும் கானங்களில் உன்னை நினைத்து பார்க்கிறேன் நான் அடி. பேச தெரியாத அல்லது தொலைவில் இருக்கும் உறவுகளை எப்போதோ நாம் நினைக்கும் போது, ஏதோ ஒரு பாடலும் ஓர் நினைவும் அவர்களை ஞாபகப்படுத்தி செல்லும் இல்லையா? அந்த மாதிரி ஏராளமான ஞாபகங்கள், ஏராளமான நினைவுகளை உங்களுக்கு மீட்டுத்தர வந்திருக்கிறேன் நான் வசந்த நிலாவில். அழைப்பின் ஏற்படுத்தி என்னோட உரையாடுங்கள். 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக பார்க்கலாம் நம்மோடு உரையாட வந்திருக்கும் முதல் சொந்தம் யாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: தங்கராசன்.
0: அப்படியா? எப்படி இருக்கீங்க தங்கராசன்? நீங்க நானும் நலமாக இருக்கிறேன் தங்கராசன். என்ன செய்யறீங்க நீங்க? நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு? இன்னுமா வரல உங்களுக்கு? மனதுக்கு வயதில்லை கிடையாது இல்லையா? சரி, தர முயற்சிக்கிறேன். நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியமைக்கு. சரி, அவரவர் விருப்பங்கள் மாறும் இல்லையா? இப்போது நான் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100வது நாள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவங்க இணைந்து பாட போகிறாங்க. பாடல் கேளுங்க, கேட்கறதோடு எனக்கு அழைப்பினையும் ஏற்படுத்துங்க, பேசலாம்.
2: விழியிலே மணி விழியில் மௌனம் மொழி பேசும்.

0: ஒரு நேர் கேட்டிருந்த அதே பாடலை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறத தருவதற்கு நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 775 0011 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் இது? டைகம தர்ஷியா?
1: ஓ அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க தர்ஷி?
1: நல்லா இருக்கேன்.
0: நானும் நல்லா இருக்கேன் தர்ஷி. என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் ஹவுஸ் வைஃப் அண்ணா.
0: ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க? அப்போ ஹவுஸ்ல இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா?
1: ஓ அண்ணா, முடிஞ்சது.
0: எல்லா வேலையும் முடிச்சிட்டு இரவு எவ்வளவு நேரம் ரேடியோ கேப்பீங்க நீங்க?
1: நான் 10 மணி மட்டும் கேப்பேன்.
0: அதுக்கு அப்புறம் தூங்கணும் இல்லையா?
1: ஓ அண்ணா.
0: என்ன மாதிரி பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நான் இடைக்கால பாட்டு கேட்பேன். அது இல்லாம பிடிக்கும்.
0: ஆஹா, இந்த ஒரு பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறதா இருந்தா என்ன பாடல் சொல்லுவீங்க?
1: நிலவே
0: நீதான் யாருக்கு சொந்தம் அடி. சரி, அந்த பாடல் விருப்பம் இல்லையா? முடிஞ்சா நானும் தர முயற்சிக்கிறேன். கேட்டுட்டு இருங்க. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? ரசீதா. ரேடியோ சத்தத்தை குறைச்சிருவோமா? சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா சுகமா இருக்கேன். நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் ஹவுஸ் வைஃப். நான் கைத்தொழில்.
0: அப்படியா? அப்போ இரவு நேரங்கள்ல பாடல் கேக்குறதுக்கு இல்ல ரேடியோ கேக்குறதுக்கு நேரம் இருக்குமா, இல்ல முழு நேரம் வேலையில? அது ஒரு மிக பெரிய பாக்கியம் இல்லையா? ஆஹா, தோழி நீங்க சொல்லாதீங்க, தோழன்னு சொல்லுங்க. நான் தானே
2: இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்?
2: என்ன
0: பாடல்?
2: எனது கணவனுக்கு விருப்பமான பாடல். அவர் தற்போது உலகில் இல்லை. அவருக்கு இன்னும் நெருக்கமான பாடல் நீ வருவாயன் படத்தில் இருந்து. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கேன் நீ
0: வருவாயன. அருமை, அருமை.
2: அவர் எனக்காக அவ்வளவு, அவருக்கு விருப்பமான பாடல்.
0: அப்படியா? சரி, அவருக்கு விருப்பம் அப்படிங்கறதுனால உங்களுக்கும் விருப்பம் இல்லையா?
2: கட்டாயம்.
0: நீங்க பார்த்து பார்த்து எல்லாம் இருக்க தேவையில்ல, கேட்டுட்டே இருங்க. அந்த பாட்டு தரேன் சரியா?
2: நன்றி
0: அம்மா. நன்றி.
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும், அன்பாளுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி அம்மா, அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். அருமையான ஒரு பாடல் தெரிவு கேட்டிருந்தாங்க. தருவதற்கு நானும் முயற்சி செய்கிறேன். நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 0112 775 0011 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு எத்தனை பாடல்கள், எத்தனை நினைவுகள், அத்தனையும் மீட்டி பார்க்கலாம் இந்த ஓரிரவில்.

0: நீ வருவாய் என. கணவனுக்கு இந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபீமேல் வேர்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். கேஷ் சித்ரா பாடின பாடல் நீ வருவாய் என திரைப்படத்தில் இடம்பெற்ற இசை ராஜ்குமாரின் இசையில். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். நிறைய கதைகள், நிறைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312-775-0101 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்தம் வானொலியோட உத்தியோகபூர்வ பக்கத்தில் வசந்த நிலாக்குன்னு ஒரு பதிவு போட்டிருப்போம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஞாபகங்களையும் நினைவுகளையும் நீங்கள் கேட்க விரும்பும் பாடல்களையும் கூட பதிவிடலாம். இப்போ நம்மளோட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலி.
0: எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்கு, நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: வசந்தம் கேட்கணும்னு.
0: எப்படி இருக்கு வசந்தம்?
1: சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி, நன்றி அம்மா. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: கண்மணி படத்துல இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி.
0: ஆஹா, ஏன் அந்த பாடல் உங்களுக்கு
1: ரொம்ப பிடிக்கும்?
0: ஆஹா,
1: முடிஞ்சா தர பாருங்க.
0: சரி, உங்களுக்காக தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவருக்கான் கெல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேஸ் நந்தகுமார் சேர்க்கான் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமே பத்த பத்மா ரவி ரஹ்மா மசு குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோசனு வசந்த வசந்தகுமார் பாரூக் அப்துல் மஜி குடும்பத்துக்காகவும் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க, சரியா? நன்றி மலைப்பு ஏற்படுத்தியதற்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறது யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். யார் இது? கலைவலையிலிருந்து. எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்றீங்க இந்த நேரத்துல? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்? ஆஹா, அர்ஜுன் அவர்களின் பாடல் இல்லையா? எப்படி இந்த பாடல் கேட்கும் போது அவர் மாதிரி ஆடுவீங்களா நீங்க? அப்ப ஏன் இந்த பாடல்?
1: நன்றி.
0: ஒவ்வொரு விருப்பு தெரிவும் ஒரு மாதிரி இருக்கும்போது நானும் உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்துல தேவாவின் இசையில் பைரவுத்துவின் வரிகளில் ஹரிஹரனின் குரலில் நீ இருந்தால் நான் இருப்பேன். கேட்டு பாருங்க, கேட்கறதோட அழைப்பினையும் ஏற்படுத்துங்க.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதமான இரவு பொழுதினில் இதமான கானங்களோடு உங்களுடன் நான். நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: சக்கியே சக்கியே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு காதல் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். பாடல் கேட்டுட்டு வந்திருக்கும் வேளையில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்வதற்கு உடன் அலையுங்கள் 0112 2 875 0001 அல்லது 0112 2 875 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் பேஜில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவிடலாம். இப்போ நம்மளோட பேச வந்திருக்கிறது யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: வத்தலை ஐயா கண்ணு சார்.
0: ஐயா கண்ணு தம்பினே கூப்பிடலாம். எப்படி இருக்கீங்க?
1: நலமா தான் இருக்கின்றேன். நீங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும்?
1: எனக்கு சாதாரணமாக இப்ப நீங்க போடுற பாடல்கள் எல்லாம் பிடிக்கும். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பாடல் தேவையானது.
0: என்ன பாடல்?
1: எனக்கு தாங்க ஆடல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்.
0: எத்தனை வருஷமா காத்திருக்கீங்க நீங்க?
1: அது அப்போது காத்திருந்தது.
0: அப்புறம் என்னாச்சு?
1: இப்பொழுது அது நினைவுக்கு வருது.
0: இப்ப காத்திருந்தது என்னாச்சுன்னு சொல்லுங்க எனக்கு.
1: அப்படி காத்திருந்தா நம்ம சொந்தத்திலே
0: தான். இன்னுமே அவங்களுக்கு காத்துட்டு தான் இருக்கீங்களா என்ன நீங்க?
1: இன்னும் காத்துல அப்படி இருந்து நினைவுக்கு வந்து போகும்.
0: அடிக்கடி அந்த பாடல் வந்து போகும் இல்லையா?
1: அந்த பாடல் வரும்போது நாங்க போகுது பாடசா இல்ல ஒன்னாம் இருந்து பத்தாம் படிச்சேன். நம்ம தேர்வு எழுதி காத்துட்டு இருக்குமே அந்த மாதிரி தான்.
0: அந்த மாதிரி தான். இப்ப நீங்களும் அப்ப குணால் மாதிரி எல்லாம் சிகை அலங்காரம் எல்லாம் செய்துட்டு இருந்தீங்களா?
1: என்ன
0: வயது இல்லையா? சரி,
1: அது போக உங்களோட நிகழ்ச்சி உங்களோட குரல் எல்லாம் கணீர். இந்த குரல் உங்களோட நிகழ்ச்சி எனக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி ஐயா நன்றி. உங்களுக்காக
1: இன்னும் நல்ல ஒரு சிறப்பான அதிப்படாக வருகிறேன்னு நான் நம்புகிறேன்.
0: உங்கள் நம்பிக்கையை வந்து நான் வீணாக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா?
1: நடக்கும், நிச்சயமா நடக்கும். உங்க மாதிரி இளைஞர்களுக்கு அப்படி நடக்க வேண்டும்.
0: சரி நன்றி ஐயா. உங்களுக்காக காதலினும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் தர
1: பாடலை கேட்பதற்கு. பாடலை கேட்பதற்கு சேனுகுமார், வசந்தகுமார், தோப்பு கொச்சிக்கடை ஈரன், தோப்பு அனிபா, மற்றும் கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், மற்றும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் சேர்த்து உங்களுக்காகவும் சேர்த்து கேட்போம்.
0: சரி நன்றி
1: நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி
0: நன்றி. பாத்தீங்க தானே, நான் எப்பவுமே சொல்லுவேன், நாம் விரும்பும் பாடல்களுக்கும் அல்லது நமது நினைவுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வயதில்லை கிடையாது. நாம் இருக்கும்போது ஏதோ ஒரு இரவில் ஏதோ ஒரு பாடல் காற்றலையில் தவழ்ந்து வந்து உங்கள் காதுகளில் சேரும்போது அந்த பாடல் நம் மனங்களில் இருக்கும் பல நினைவுகளை தட்டி எழுப்பும். அப்படியான பொழுதுகளில் நமக்கு பிடித்தமான பாடல்களை பிடித்தவர்களுக்காய் நினைத்து கேட்பதுவே ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? இவரும் வந்து காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வர்றவங்க என்ன மாதிரியான பாடல்கள் வேணும் அப்படிங்கிறது கூட முடிவு பண்ணிட்டு வந்து கால் பண்ணுங்க. அழைப்பு ஏற்படுத்தி என்னோட பேசலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நீங்க அப்படி பாடல் கேட்கும்போது அந்த பாடல் கேட்பதற்கான காரணம் என்னன்னு நான் கேட்பேன். அதையும் சொல்வதற்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்மளோட பேச வந்திருக்கும் இந்த மறுவர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். நெடுந்தீவில இருந்து வாணி. அப்படியா? வாணி எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: செய்றீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? வாணிக்கு என்ன மாதிரி பாடல் பிடிக்கும்?
2: எனக்கு இடைக்கால பாடல் எல்லா பாடலுமே பிடிக்கும்.
0: எல்லா பாடலுமே பிடிக்கும். அப்படியா? சரி, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
2: அடுத்த பாடல் எனது அன்பு கணவர் சொன்ன பூவை உனக்காக அந்த படத்துல ஆனந்தமான பாடல்.
0: அப்படியா? ஏன் அந்த பாட்டு?
2: அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எப்போ கால் பண்ணாலும் அந்த பாட்டு தானா? சரி, தர முயற்சிக்கிறேன்மா. அவரை மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாருமே கேட்கலாம். சரியா யாரெல்லாம் நம்மளை தேடி அங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா அவங்க இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இரவு வணக்கம், ஊர்கடவத்திலிருந்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து வந்திருக்காரு ஆறுமுகம் ரமேஷ். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வசந்த நிலா நிகழ்ச்சியில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணிபாலன். அப்புறம் நம்மளோட கொழும்பு 15 ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அண்ணா, இராவூர் நாளிலிருந்து சுதர்ஷன். லலிதா, எனது உறவுகளுக்கும் ஒரு பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதர்ஷன் ஜிவேஸ் ஜீவானி அப்படின்னு பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கானா, அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அன்பான இரவு நேர வணக்கம், நானும் வசந்தத்தோடு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்கள். 96 செல்வசந்தனியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், மட்டக்களப்பு இருதயபுரம் அனிதா ஆனந்தகுமார் வந்திருக்காங்க. வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி நிசார் வந்திருக்காங்க அக்கறைப்பற்றிலிருந்து. நீங்களும் இணைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும், ஏன் அந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் முடிந்தால் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு அருமையான பாடல் கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு நினைவுகள், ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு விதமான சுகங்கள். யாரோ ஒருவர் ஞாபகம் வருவார் ஏதோ ஒரு பாடலை கேட்கும்போது, அல்லது ஏதோ ஒரு பாடலில் ஏதோ ஒருவரை, யாரோ ஒருவரை ஞாபகப்படுத்தும். தொடர்ந்து பேசலாம், அலையுங்கள். 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் போனீங்கன்னு சொன்னால் வசந்தத்தின் பக்கத்தில் வசந்த நிலாக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதற்கு கீழே உங்களோட விருப்பங்களையும் கருத்துக்களையும் தெரிவுகளையும் குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். இப்போது நிகழ்ச்சியில் யார் வந்திருக்கான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் சப்புமால் கண்டு பெரிய குழியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கு. நீங்கள் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் வசந்தகுமார். அப்புறம் இன்றைய நாள் என்ன செய்றீங்க?
1: இன்றைய நாள் நல்லபடி அமைந்தது.
0: எப்படியும் வேலைக்கு போயிருப்பீங்க. நேற்றைய தினம் லீவு, நேற்றைய தினம் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பீங்க இல்லையா?
1: இன்னைக்கு வேலை இல்ல, கொஞ்சம் வெஹிக்கிள் பெயிண்டிங் போட்டிருக்கனால போக கிடைக்கல.
0: அடடா, சரி சொல்லுங்க வசந்தகுமார், உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் பிடிக்கும்?
1: எனக்கு இடைக்கால பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் 19th வந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, ஒரு பாடல்
1: நீங்க கொண்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் 19th பாடல்கள் தானே?
0: ஆமா.
1: அதிலும் எனக்கு பிடித்த பாடல் ஒன்று இருக்கிறது, ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு தானே.
0: இந்த பாடல் தெரியாம இருக்குமா என்ன நீங்க? இந்த பாடல் யாருக்காவது தெரியாம இருக்குமா? நினைவுக்குள் சுகம் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: சரி.
1: இனிமையான பாடல்.
0: ஆமா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க இந்த பாடலுக்காக?
1: இந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு குச்சி படையீரன், மத்தளை ஐயா கண்ணு, தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழம்பு சாம்குமார், மதுரை ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமா சந்திரன், மும்தாஜ் பேக, அருள்மொழி, பிசரீஸ் கோபேசன், ராஜ்குமார், மம்பட்டிய ராசையர், அடிமட செல்வராம், ஐநூறு வீட்டு கிட்டன், சுரேன், எலன் குமார், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி வசந்தகுமார்.
1: நன்றி
0: நன்றி. அவரை தொடர்ந்து நம்மோடு அழைப்பில் இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா இல்ல கொஞ்சம் தூரம் வந்துருவோம்? உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க எனக்கு. சத்யாவா? சசி, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சசி. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த இப்ப கிடைச்சிருச்சு இல்லையா?
2: அதுக்கு
0: காரணம் என்னன்னு
2: தெரியும்.
0: செவ்வாய் ராகங்கள் பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: குமார்,
0: முயற்சி செய்யறாங்க, அழைப்பினை எடுக்கிறாங்க. ஆனாலும் சேர்த்து கொள்ளும் ஒவ்வொருவரோடும் நம் முடிந்த அளவு உரையாடுறோம். காரணம், வசந்தம் வானொலியும் வசந்த நிலா நிகழ்ச்சியும் ஏதோ ஒரு வானொலியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி போல கடந்து போயிடாது இல்லையா? இரவு நேரங்களில் ஒவ்வொரு ஒரு தனிமைகளாக இருக்கலாம், இல்லை எல்லாருமே இருக்கும்போது நம் பிடித்தவரோடு அருகில் இருந்து பாடல் கேட்குறதா இருக்கலாம், இல்லை இந்த நிகழ்ச்சி கேட்குறதா இருக்கலாம், எல்லோருக்குமே ஒரு பிடித்தமான இரவாக இந்த இரவும் மாறிப்போக இந்த நிகழ்ச்சியும் நானுமே காரணமாக இருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம், அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கேளுங்க, அழைப்பினை எடுங்க.

0: இரவு என்பது வெறும் இருள் அல்ல. பகலில் சொல்ல முடியாத காதலை, பிரிவை, ஏக்கத்தை மனதுக்குள் பேசிப்பாரும் மனதுக்குள் பேசி பார்ப்பவர்களுக்கான ஒரு அழகான ஜன்னல். ஒவ்வொரு பாடலும், ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு மறந்த மறக்க நினைக்கும் அல்லது மறக்க முடியாத உறவுகளின் வெளிப்பாடு. வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். அழைப்பினை ஏற்படுத்துங்க, பேசலாம், கதைக்கலாம், உரையாடலாம். 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரி, அவரோட அழைப்பு தெரிவில்லாம இருக்கு, பார்க்கலாம் அடுத்து வந்திருக்கிறது யாருன்னு. வணக்கம். வணக்கம், யார் இது? யாருமா? ஆஷா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் ஆஷா. என்ன செய்றீங்க?
2: ரேடியோ கேட்டிட்டு இருக்கேன்
0: ஆஷா. இரவு நேரங்களில் வேற என்ன வேலை இல்லையா?
2: ஓமனா,
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் ரொம்ப பிடிக்கும், இல்ல என்ன மாதிரி பாடல்கள் கேட்கிறது பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு டேட்டா பாடல ரொம்ப பிடிக்கும்.
0: ஆ,
2: என்ன
0: பாடல்? இப்ப யார் உங்களை பாட சொன்னது? சரி, உங்களுக்காக தர முயற்சிக்கிறேன். யார் எல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
2: நன்றி.
0: சரி, அடுத்த ஒருவர் நம்மளோட வந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். வணக்கம். இப்படி இருக்கீங்க.
1: ஒரே
0: கண்ணில் உன்னை
1: கண்டேன்.
0: சரி, நான் உங்களுக்காக அந்த பாடல தேடி எடுத்து கொண்டு வந்து தரேன். சரியா?
1: அருள்மொழி, முந்தாபேகம், கந்தல் மொய்தன், மாணிக்கா குட்டையா, சாம்பா, ஈடன், இளவல் தங்கத்துறை, அம்பத்தாண்டு மார்க், சின்ன பகாதன், கிரியசாமா, மாவனால் மூத்தி, இமநிலையா, சோம்சி, தயாலா, உமச்சந்தர், பாபு, கிருஷ்ணபன், சிகாந்த், பாதுகா, சின்ன தம்பி, மற்றும் பணாமச சாரதி, அன்பான் அரிப்பா, சங்கர் சார்,
0: நடிக்கக்கூடிய
1: அறிவாளர் சார் நீங்க. அறிவாளர் பேர் தான் சார் உங்களுக்கு இருக்கு, அந்த நடிகர் பேர் தானே உங்களுக்கு
0: பேர்? ஜெய்சங்கர் சொல்றீங்களா?
1: ஆமா சார், ஜெய்சங்கர்.
0: சரி சரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம். சரி, அடுத்ததாகவும் உங்களுக்காக ஒரு பாடல். இந்த பாடல் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக ஓடும். வித்யாசாகர் அவரின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், அனுராதா ஸ்ரீராம் அதுக்கப்புறம் பாடினவர் தான் மிக முக்கியமான ஒருவர். நிலாவேவா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்புறேன், நீங்கள் கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அனுராதா ஸ்ரீராமோட பாடுற அந்த நபர் யாராக இருக்கும்?

முடிந்தளவு விருப்ப பாடல்களையும் அவரவர் நினைவுகளை நினைவூட்டும் அல்லது அவருக்கு பிடித்தவர்களை ஞாபகம் ஊட்டும் பாடல்களையும் தந்து கொண்டிருக்கிறோம் வசந்த நிலாவில். இப்போது ஏராளமான நினைவுகள், ஏராளமான கவிதைகள் ஒரு காலத்தில் கிறுக்கியிருப்போம். எங்கேயோ எப்போதோ நம் கண்களுக்கு ஒரு புத்தகம் அல்லது ஒரு தினக்குறிப்பு தென்படும். அதில் பல வருடங்களுக்கு முன்பதாக நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதையும், நம்மில் யார், நாம் யாரில் உயிராக இருந்தோம் என்பதையும், அந்த உயிர் நம்மோடு இப்போது இருக்கிறது என்பதையும் அல்லது அந்த பிரிவையும் நினைவுபடுத்தும். கைகள் கொஞ்சம் எழுத நடுங்கும் பொழுது, வார்த்தைகள் மெல்ல சொல்ல தயங்கும் பொழுது, இரவும் நிலவும் நானும் தனிமையில், இவையெல்லாம் ஓரிடத்தில் கொட்டிவிட வேண்டும் என்று துடிக்கும் இதயங்களை அரவணைத்து பயணிக்கும் நான் வசந்த நிலாவில் தொடர்ந்து பேசலாம். அழகிய பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களிலும் உங்களுக்கானவரை, உங்களை நீங்கள் தேடும் முயற்சியில் இணையலாம். வரிகள் அல்ல இவையெல்லாம், ஒரு காலத்தில் என் வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கும் அந்த பாடல்கள், இசை, இவை அனைத்தையும் உங்களுக்காக தருவதற்கு நானும் காத்திருக்கிறேன். பேசலாம் தொடர்ந்தும். நேரம் இப்போது சரியாக 11 மணி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஓகே பை.

0: மறக்க தெரியவில்லை எனது காதலை. இரவென்றொன்று வந்துவிட்டால் இந்த காதலும் இந்த காதல் தரும் ரணங்களும் சொல்ல முடியாத நினைவுகளும் என்றுமே நம்மை ஒரு முறை தட்டி பார்க்கும். மனதளவில் நான் மிக தைரியசாலி என்று சொல்லும் பலரும் இந்த இரவினில் பலரின் நினைவினில் சோகம் என்னும் கடலுக்குள் மூழ்கித்தான் ஆக வேண்டும். இரவு நேரம் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோடு பேசலாம். 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். அதற்கு கீழேயும் உங்களோட கருத்துக்களையும் கதைகளையும் கவிதைகளையும் பதிவிடுங்க. இப்போது அழைப்பில் யாருங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: கொழும்புலேருந்து ஸ்ரீ பேசுறேன்.
0: ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன் ஸ்ரீ. என்ன செய்றீங்க நீங்க?
1: இப்பதான் டிரைவிங் முடிச்சிட்டு வந்தேன்.
0: டிரைவிங் செய்றீங்களா நீங்க? என்ன வாகனம் ஓட்டுறீங்க?
1: லாரி உண்டு.
0: தூர பயணங்களில் எப்போதுமே ரேடியோ கேட்டுட்டே இருப்பீங்களா? எப்படி இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிரைவ் போகும்போது
1: இடைக்கால பாடல் கேட்டு.
0: இப்போ இது எப்போவாவது டிரைவ் போறவங்களுக்கு ஓகே, எப்போதுமே போற உங்களுக்கும் அப்படிதானா? என்ன மாதிரியான பாடல்கள் மிக விருப்பம்?
1: எனக்கும் இந்த காலகட்டத்தில் பாட்டுன்னா
0: பிடிக்கும் இல்லையா? சரி, அடுத்து ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க?
1: பசங்கும் மனந்தாழ்ந்த நண்பர்கள், அக்கா, தங்கை, அம்மா, அப்பா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, அவரை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருவர் அழைப்பில். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: நான் ஏடிஎம் கிட்ட பணத்தை ஆட்டோ கணபதி.
0: ஆட்டோ கணபதி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சொன்னா, நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். இரவு நேரங்கள்ல இந்த மாதிரியான பாடலாம் கேட்கும் போது எப்படி இருக்கு உங்கள் மனதுக்கு?
2: மனசுக்கு அது ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்குண்ணா.
0: யாரையாவது ஞாபகம் வருதா? தப்பிச்சிட்டீங்க இல்லையா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு இளையராஜா ஞாபகம் வர்றதுனால இளையராஜாவோட எந்த பாடல், இந்த ஒரு பாடல் தான் எனக்கு எப்போதுமே இளையராஜா பாடல்கள் மிக பிடிக்கும் அப்படின்னா இந்த பாடல். அவரோட அழைப்பும் ஏதோ பிரச்சனை அல்லது அழைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இளையராஜாவின் பாடல்கள் மிக பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தாரு. அதனாலேயே அடுத்ததாக ஒரு இளையராஜாவின் பாடல். வசந்த நிலாவில் அதிகம் ஆட்கொள்வது இளையராஜா தானே, அந்த வகையில் அடுத்தும் ஒரு பாடல். இந்த பாடலோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க, பேசலாம், கதைக்கலாம், உரையாடலாம். அப்படியும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எங்களோட ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே எங்களோட வசந்த நிலா பதிவு கீழே உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.

0: ஜேசுதாஸ் அவர்களோட குரலில் எந்த பாடல் கேட்டாலும் அதுக்குள்ளே ஒரு சோகம் ஒளிந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நாம் கேட்ட சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இளையராஜாவின் இசையில். இந்த பாடலும் அப்படித்தான். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி வசந்த நிலாவில் உரையாடலாம், பேசலாம், கதைக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ நம்மளோட இணைந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நானே விமலா தேவி, ரத்தினபுரில.
0: எப்படி இருக்கிறீங்க விமலா தேவி?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: எனக்கு லைனே இப்ப கிடைக்கிறல்ல தானதர, அதுதான்.
0: ஏன் இப்ப நீங்க தானே எடுத்தீங்க? நீங்க தானே பேசுறீங்க.
1: நாளைக்கு பிறகு கிடைக்கிறீங்க.
0: அப்படியா? சரி, எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை எல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் போகுது தர, நல்லா தான் போகுது. இன்னைக்கு சீது வைக்க வந்தேன் நானு.
0: அப்படியா?
1: அப்ப கூட நினைச்சேன் வசந்தத்துக்கு போயிட்டு போகலாமான்னு.
0: எல்லாருக்காகவும்
1: பிரதீப்புக்காகவும் நிலோசனுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், நான் தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: பவானி படத்துல இருந்து இந்த நிலவை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல இருக்கு அந்த பாட்டு.
0: சரி, தேடி பார்த்து தாரன் சிலையா?
1: இல்லன்னா ஊரார் தூங்கையில ஊரும் தூங்கையில அந்த பாட்டு, அன்புள்ள தங்கச்சி படத்துல.
0: சரி, தர முயற்சிக்கிறேன்மா. யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லா சொந்தங்களுக்காகவும் நம்ம அறிவிப்பாளர் எல்லாருக்காக.
0: சரி, நன்றி நன்றி விமலா தேவிமா. சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சுகமாக இருக்கிறேன். இப்போ நடிகர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முன்னிசை வரும் இல்லையா, பிஜிஎம் போடுவாங்க, அந்த மாதிரி நீங்க பேர் சொல்ல முன்னாடி சிரிச்சிட்டீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீங்க யாருன்னு. சொல்லுங்க அருள்மொழி. நான் அன்னைக்கும் சொன்னேன் உங்களுக்கு, இன்னைக்கும் சொன்னேன், 11:30 கால் பண்ணி சாப்பிட்டீங்களோன்னு கேட்காதீங்க. சரி, நீங்க சொல்லுங்க அருள்மொழி. எப்போதுமே வசந்தத்தின் அபிமான நேர் இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அருள்மொழி?
2: எனக்கு பெண்களையே பெண்களையே பாடுகிறேன் ஒரு பாட்டு, பாட்டு வரி பிடித்திருந்தால் அந்த பாடத்தாங்க.
0: இப்ப வரி பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? பெண்கிளிய பாடல் தர, நானும் அந்த பாடல் கேட்டு நீண்ட நாள் ஆகுது. சரியா? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடல்? சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அருள்மொழி.
2: நன்றி நன்றி
0: நன்றி. ஒரு சில பாடல்கள் எங்கோ இருந்து யாரோ நினைவுபடுத்தும் போதுதான் நமக்கே நினைவில் வரும், ஆஹா அப்படின்னு சொல்லி. அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடலும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்குள்ள இருக்க சோகம் பாட்டுக்குள்ளதான் இருக்கா அல்லது இந்த பாடுவரின் குரலில் இருக்கா அப்படின்னு நம் அனைவரையும் யோசிக்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு பாடல். காரணம், இந்த பாடலை பாடுபவர் அவர் குரலில் எப்போதுமே ஒரு பக்தி கலந்திருக்கும். எந்த பாடல் கேட்டாலும் அவர் பாடும் பொழுது அந்த பக்தி வெளிப்படும். அதே போலதான் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கும் விதம் நம் மனதுக்குள் ஒரு சோகத்தை உணர்வச் செய்யும். சொல்ல துடிக்கது மனசு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலி அவர்களின் வரிகளில் கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடும் இந்த பாட்டு.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் நமக்காக வசந்த நிலா அலைப்பில் யார் வந்திருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சங்கேந்திரே.
0: வணக்கம். யார் இது? ராஜலட்சுமி அம்மா. எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன்.
1: நல்ல அழகான பாடலும் கேட்டு போட்டுருங்க.
0: எப்படி
1: அப்படி ரொம்ப அமைதி. வணக்கம் வசந்தத்தை விட வசந்த நிலாவோட ஒரு அமைதி.
0: வணக்கம் வசந்தத்துல மாதிரி வசந்த நிலால கதைக்க முடியாது.
1: என்ன
0: மாயமோ என்ன மந்திரமோ தெரியல இல்லையா.
1: அன்பு பாசம் நிறைந்த கருணை உள்ளங்களும் இருந்தாதான் அந்த பாசங்கள் தேடி வரும். யாருமே வரமாட்டாங்க. அன்பா
0: பேசணும்
1: இருக்கிறது கொஞ்ச காலம் தோற அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் எல்லாருமே.
0: இன்னைக்கு வசந்த நிலாவும் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: அது கடைசியா இருந்தா நான் வருவேன். எனக்கு ஒரே ஒரு பாடல் தரேன்.
0: என்ன பாட்டு? என் கண்கள் தூங்காது. நீங்க ஏன் இந்த பாட்டு கேக்குறீங்க? உண்மைதான். இந்த பாடல கேட்டுட்டே இருங்க, இறுதி பாடலா தரேன். சரியா?
1: சரிங்க தோற.
0: சரி, அவங்களை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கும் சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
2: வணக்கம். வணக்கம் சங்கர்நாத் சிங்.
0: அனிஃபா, நீங்க வணக்கம் சொல்லும் போது நான் எதிர்பார்த்தேன் அனிஃபாவா தான் இருக்கணும்னு. எப்படியோ இன்னைக்கும் அழைப்பு எடுத்தாச்சு இல்லையா?
2: என்ன
0: செய்ய, சில விஷயங்கள் அப்படிதான். ஆனா கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைச்சிரும். ஆமா, சொல்லுங்க அனிஃபா. இன்றைய நாள் எப்படி போனுச்சு உங்களுக்கு?
2: இன்றைய நாள் சந்தோஷமா பொழுது போனிச்சது. வசந்த நிலாதான் இரவு போகும். அருமையான பாடல்கள், அழகான பேச்சு, ஆழமான பேச்சு, அன்பான பேச்சு, அறிவான பேச்சு.
0: நன்றி நன்றி நன்றி அனிஃபா.
2: எனக்கு ஒரு பாடல் முடிஞ்சால் முடி நேற்று முடியல கிடையாது. முன் பனியா முதல் மலையா.
0: ஆஹா,
2: இந்த தர பாருங்க. நேற்று தரல.
0: கண்டிப்பா தாரேன். இன்னைக்கு இந்த முன்பணியா பாடல் உங்களுக்காக தாரேன். சரியா?
2: குட்டி கவிதா ஒன்றிருக்கிறது
0: சொல்லலாமே.
2: என்னுயிரே, பாரியில் பல கோடி மக்கள், நீ மட்டும்தான் என் இதய வரைக்குள் புகுந்து ஒளிந்திருக்கும் உயிர் நாடி. இதுதான் என் காதலின் கண்ணாடி. தூரமாகும் சில நிமிடங்கள் கண்டு நான் துவண்டு போகின்றேன். நீ நிரந்தரமாகும் நிமிடங்கள் தேடி அலைகின்றேன். நாம் கூடி வாழ்வதற்கு நீ ஓடி வந்து எனக்கு உயிர் கொடு. நாளை மலரும் நாள் நமக்கு வழிவிடும். நன்றி.
0: அருமையான ஒரு கவிதை, அற்புதமான வரிகள். நன்றி அனிஃபா.
2: நன்றி நன்றி. வாய்ப்பு
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ச்சியாக ஒரு பாடல். இந்த பாடல் மிக முக்கியமா. இந்த பாடலும் இந்த பாடலின் பெயரையும் யார் இந்த பெயரை சொன்னாலும் இந்த பாடலை சொல்லிதான் உங்களை நாம் எல்லாருமே கூப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு சோகத்தின் உச்சம்னு சொல்லலாம். இதயத்தை திரட்டாத திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வரப்போகுது மனோ மற்றும் கேஷ் சித்ராவின் குரலில் மிக இறுக்கமான இந்த இரவு பொழுது நீ இதயங்களை கொஞ்சம் மெழுகுவாக்குவதற்காக இப்படியும் ஒரு பாடல்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
0: 102.6 102.8.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் என்பது சில நேரங்களில் வேகமாகவே சென்று விடுகிறது, அதுபோலதான் இந்த இரவும். உங்கள் நினைவுகளை தொட்டு பார்க்கும் சில பாடல்கள், உங்கள் நெஞ்சங்களோடு கதை பேசும் சில நினைவுகளோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போகும் நேரம் இது. இன்றைய தினம் அழைப்பினை ஏற்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் இனிய இரவு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் மகிழ்வாக இருங்கள். நன்றி சொந்தங்களே.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

Wasn't Them FM. LK. www.wasn'tthemfm.lk.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

0: ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறதா சார் என்னுடைய
1: பழக்கம். 102.6 102.8.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: அன்றாடம் வாசல் தெளிக்கிறது அப்படிங்கறது நம்முடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் சாணம் கரைச்சி வாசல் தெளிச்சாங்க, ஒரு நல்ல கிருமி நாசினியாக அது இருந்துச்சு. இன்னைக்கு சாணத்துக்கு வழி இல்ல அப்படின்னு வெறுந்தண்ணியில பலரும் வாசல் தெளிக்கிறாங்க. நியாயமா வெறுந்தண்ணிய வாசல்ல தெளிக்க கூடாது, நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி நாம செய்ய மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறது, நாம தெளிக்கக்கூடிய தண்ணியில ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. மஞ்சள் கலந்த அந்த நீரை மங்கள நீராக நம்ம வாசல்ல தெளிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே மறந்துடாதீங்க, வாச தெளிக்கும் போது வெறுந்தண்ணிய பயன்படுத்தாது, ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்.

0: அற்புபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அறிவிக்கப்படாத இடங்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தியினை சுமந்து செல்லுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 திகதி வியாழக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட பிறந்த நாள் மற்றும் திருமண மந்தங்களில் ஈடுபடக்கூடிய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0312-775-0013 அதேபோல 0312-775-111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

கன்னியாகுரிஞ்சாங்கிலிருந்து அசூர்தீன், நூர்ஜகான் அன்வர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சி உடைந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி கலக சண்முகநாதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம். இன்றைய தினத்தில் சுப நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் வசந்த சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து புஷ்பராணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நாங்களும் விடுகிற நிகழ்ச்சியோடு நீந்துள்ளோம் சொல்லி ரஜினாத் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சுபாஷினி, நிவேதா, மேக்னா, டியோன் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி கென்யா மகரவ் நகர் நசூர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனிய கால நேர வணக்கம் சகோதரி, நானும் விடுகிற நிகழ்ச்சியோடு நீந்துள்ளேன். அன்பு உறவுகள் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொண்டு பாட்டு பாடல் ஒன்று தாரங்கள் சொல்லி லிந்துலிருந்து எல்ஜென் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, காலை பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிற ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பர்களுக்கு காணிப்பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அன்பான் இனிய கால நேரவனுக்கு அம்மா சகோதரி நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ஹட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி சந்திகளிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய கால நேர வணக்கம். நவீன் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் ஹரோல் சந்திரா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய கால நேர வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு போக்டர் நிஷா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சொல்லி நாவலப்பேட்டைய கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் ஸ்ரூபி, இதமான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி விடியல் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லத்துறை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாரங்கள் சொல்லி வட்டக்கொடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனி கால நேர வணக்கம் அழகேந்திரன் நிகழ்ச்சியிருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சொல்லி ஹட்டன்லிருந்து கலாதேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி ரசலகமக்கு செல்ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0123 5003 அதே போல 0123 5111 இருக்கு. அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.